நேரம் 5:37. இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது கந்தன் கருணை படத்திலிருந்து.

நேரம் 5:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி ஆதி பராசக்தி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 5:45. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது, தெய்வமகன் படத்திலிருந்து.

செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
3: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
2: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
3: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
3: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
2: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
3: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
2: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
3: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
2: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
1: நண்பர்களே, மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குவதும் உயர்த்துவதும் மாற்றுவதும் அவனுடைய சிந்தனைதான். சிந்தனை மாற்றம் வாழ்க்கை மாற்றம். நாம் எப்படி சிந்திக்கின்றோமோ அப்படியே நம் வாழ்க்கை.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பி சுமதி அவர்கள்.
2: நண்பர்களே, மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குவதும் உயர்த்துவதும் மாற்றுவதும் அவனுடைய சிந்தனை தான். சிந்தனை மாற்றம் வாழ்க்கை மாற்றம். நாம் எப்படி சிந்திக்கின்றோமோ அப்படியே நம் வாழ்க்கை வடிவம் பெறுகின்றது. நல்ல சிந்தனை நல்ல செயலாக மாறுகின்றது. நல்ல செயல் நல்ல பழக்கமாக மாறுகிறது. நல்ல பழக்கம் உயர்ந்த வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால்தான் சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாற்றம் வெளியிலிருந்து தொடங்கவில்லை, உன்னிலிருந்து, உன்னுடைய சிந்தையிலிருந்து தொடங்குகின்றது. நண்பர்களே, ஒரே சூழ்நிலையில் இரண்டு மனிதர்கள் வாழலாம். ஒருவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கின்றான், இன்னொருவன் அந்த பிரச்சனையிலிருந்து கூட வாய்ப்பை எப்படி உருவாக்குவது என்று பார்க்கின்றான். இருவரின் சூழ்நிலையும் ஒன்றே, ஆனால் சிந்தனை வேறுபாடு வாழ்க்கை வேறுபாட்டை உருவாக்குகிறது. சிந்தனை என்பது விதை, வாழ்க்கை என்பது அதன் பயன். இதை ஒரு சிறிய கதை மூலம் உங்களுக்கு விளக்குகின்றேன். இரண்டு காலணி வியாபாரிகளின் கதை. ஒரு நிறுவனம் இரண்டு விற்பனையாளர்களை ஒரு தொலைதூர கிராமத்துக்கு அனுப்பியது. அங்கே காலணி விற்பனைக்கு வாய்ப்புள்ளதா என்று பார்ப்பதற்காக முதல் விற்பனையாளர் அங்கு சென்று பார்த்தார். அந்த கிராமத்தில் யாரும் காலணி அணியவில்லை. உடனே அலுவலகத்துக்கு செய்தி அனுப்புகிறார், இங்கே வியாபாரம் செய்ய முடியாது, யாருக்கும் காலணி அணிவதில் விருப்பமில்லை என்பது செய்தி. இரண்டாவது விற்பனையாளர் அதே கிராமத்தை பார்த்தார். அவரும் அதே நிலையை பார்த்தார். ஆனால் அவர் வேறு விதமாக சிந்தித்தார். அவர் செய்தியை இவ்வாறு அனுப்பினார், இங்கே பெரிய வாய்ப்பு இருக்கின்றது, யாரும் இங்கு இன்னும் காலணி அணியவில்லை, அனைவரையும் நமது வாடிக்கையாளராக மாற்றலாம். சூழ்நிலை ஒன்றுதான், இடமும் ஒன்றுதான், மக்களும் ஒருவர்தான், ஆனால் சிந்தனை வேறு. ஒருவர் பிரச்சனையை பார்த்தார், மற்றொருவர் வாய்ப்பை பார்த்தார். அதுவே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானித்தது. சிந்தனை மாறினால் சூழ்நிலையின் பொருள் மாறுகின்றது. ஒரு மாணவன் நான் பலவீனமானவன் என்று நினைத்தால் வளர்ச்சி நின்றுவிடும். ஆனால் அவனோ நான் கற்றுக்கொண்டு முன்னேறுகின்றேன் என்று நினைத்தால் முன்னேற்றம் தொடங்கும். இதுவே சிந்தனை மாற்றத்தின் சக்தி. எதிர்மறை சிந்தனை மனிதனை பயமுறுத்தும், நேர்மறை சிந்தனை

0: மனிதனை செயல்பட வைக்கும். நேர்மறை சிந்தனை என்ன சொல்லும் தெரியுமா? முயற்சி செய், கற்றுக்கொள், வெற்றி நிச்சயம். இந்த இரண்டு சிந்தனைகளில் எதை தேர்வு செய்கின்றோமோ அதுவே நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றது. நண்பர்களே, ஒரு விதையை எங்கே விதைக்கிறோம் என்பது முக்கியம். நல்ல மண்ணில் விதைத்தால் நல்ல பயிர் வளரும். அதுபோல் நல்ல சிந்தனையை மனதில் விதைத்தால் நல்ல வாழ்க்கை வளரும். சிந்தனை மாறினால் பார்வை மாறும். பார்வை மாறினால் செயல் மாறும். செயல் மாறினால் வாழ்க்கை மாறும். பலர் சூழ்நிலை மாறினால் நான் மாறுவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் மாறினால் சூழ்நிலை மாறும். சிரமத்தை தடையாக பார்க்காமல் பயிற்சியாக பார்க்கும் சிந்தனை வேண்டும். தோல்வியை முடிவாக பார்க்காமல் பாடமாக பார்க்கும் சிந்தனை வேண்டும். பிறர் வெற்றியை பொறாமையாக பார்க்காமல் ஊக்கமாக பார்க்கும் சிந்தனை வேண்டும். இதுவே வளர்ச்சியின் மனப்பாங்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சிறிய சிந்தனை மாற்றத்திலிருந்து தான் தொடங்குகிறது. என்னிடம் இல்லை என்பதிலிருந்து என்னால் உருவாக்க முடியும் என்பதற்கு மாற வேண்டும். என்னால் முடியாது என்பதிலிருந்து நான் முயற்சி செய்கிறேன் என்பதற்கு மாற வேண்டும். பிரச்சனை என்பதிலிருந்து தீர்வு என்பதற்கு மாற வேண்டும். இந்த மாற்றம்தான் வாழ்க்கையை உயர்த்தும். புதிய வழி இருக்கலாம் என்று சிந்தித்தவர்கள் புதிய வரலாறு படைத்தார்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
2: நேரம் 6:15:45.
3: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமானே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
6: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி நாம் கேட்க விருப்பது,
7: மே 17 இந்நாளின் சிறப்பு. உலக அளவில் புதிய தகவல் தொழில்நுட்பங்களாலும் இணையத்தாலும் ஏற்பட்டுள்ள சமுதாய மாற்றங்களை குறித்த விழிப்புணர்வை வளர்க்கும் பொருட்டு 2006 முதல் மே 17 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக நாள் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் கொண்டாடப்படுகிறது.
8: உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு உலக சுகாதார அமைப்பின் சார்பாக 2006 முதல் மே 17 உலக உயர் இரத்த அழுத்த தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
7: 1792 இதே நாளில் நியூயார்க் பங்கு சந்தை ஆரம்பிக்கப்பட்டது.
8: 1865 இதே நாளில் சர்வதேச தொலைத்தொடர்பு மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது.
7: பண்டைய கிரேக்கத்தில் நாட்காட்டிகளை கணிக்கும் பொருட்டு ஆன்டிகி தீரா என்ற கணினி முறையானது 1902 மே 17 கிரேக்க தொல்லியலாளர் வலேரியோஸ் ஸ்தாயிஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது.
8: தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவியில் 1994 மே 17 முதல் தடவையாக பல கட்சி பொது தேர்தல் இடம்பெற்றது.
7: 2007 இதே நாளில் வடகொரியாவிலிருந்து தென்கொரியா வரையான தொடருந்து சேவை 1953 பின்னர் முதல் தடவையாக இடம்பெற்றது.
8: தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி கே. ஜமுனா ராணி அவர்களின் பிறந்த தினம் 1920 மே 17.
7: கர்நாடக இசை பாடகர் மைசூர் வாசுதேவாச்சாரியார் அவர்களின் நினைவு தினம் 1961 மே 17.
8: தமிழக எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள் நினைவு தினம் 2021 மே 17.
7: ஆங்கிலேய மருத்துவர் மற்றும் நுண்ணியலாளர் எட்வர்ட் ஜென்னர் அவர்களின் பிறந்த தினம் 1749 மே 17. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது புதிய காலை. நேரம் 6:24, 25 நொடிகள். தன்னம்பிக்கை பாடல் வரிகளில் இனி ஒலிக்கிறது ஆட்டநாயகன் படத்திலிருந்து.

தமிழ மச்சம் விட்ட பிள்ளை மச்சம் தொட்ட பிள்ளை மச்சம் உள்ள பிள்ளை மனசு முத்து பிள்ளை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:30.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மீனாட்சி, பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
3: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
7: ஈர நிலங்களை தேடி சென்று பறவைகளை காண்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாடிக்கையான ஒரு செயல். அது நல்ல பழக்கம் தான். அதை வழக்கமா விடுமுறை நாட்கள்ல பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயல். ஆனா எல்லாருக்கும் அது முடியுமா அப்படின்னா முடியறதில்லை. குறிப்பா நகர்ப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் அல்லது 2 விடுமுறையில குடும்பத்தோட செலவழிக்கவும் ஓய்வு எடுக்கவும் தான் சரியா போகுது அப்படிங்கிறது பெரும்பாலான நகரவாசிகளுடைய பதிலா இருக்கும். பறவைகளை பாக்குறதுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டும், விலை உயர்ந்த உபகரணங்கள் தேவை அப்படிலாம் கூட எண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறவங்களும் உண்டு. உண்மையில் நம்மை சுற்றி வாழும் பறவைகளை காண்பதில்லை என்பதுதான் உண்மை. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இயல்பாவே பல பறவைகளை பற்றி புரிதலோட வாழ்றாங்க. அதற்கான சூழ்நிலை அமைப்பு அவங்களுக்கு உள்ளது அப்படிங்கறத கடந்து அவங்களுடைய வாழ்வியல் அமைப்பும் அதற்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நகரங்கள்ல பணிபுரிகிற நிறைய பேரு அவங்களுடைய அலுவலக ஜன்னலை தாண்டி பார்த்ததே கிடையாது. சிலருக்கு கொரோனா காலகட்டம் அந்த நிலையை மாற்றி ஒரு நல்ல நிலையை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அடுக்குமாடி குடியிருப்பின் மாடிக்கு வர கொரோனா நேரம் வலியுறுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். மாடியில இருந்தே நம்மால சில பறவைகளை காண முடியும். நம்ம பறவைகளை பாக்குறதுக்கு விலை உயர்ந்த கேமரா, ரொம்ப தூரம் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சுற்றி நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னாலே நம்மால பார்க்க முடியும். நம்மை பொறுத்தவரை காகம் கண்டுகொள்ளப்படாத ஒரு பறவை. ஆனா நகர்ப்புறங்கள்ல அவை செய்யும் பணி ஒரு பெரும் சேவை. காகம் ஒரு அனைத்துணியாக இருக்கிறதோட அதன் பெரும் பணி துப்புரவு செய்வது. சாலை, குப்பை கூளம், இதுல இறந்து கிடக்கக்கூடிய எலிகள், சில ஊர்வன போன்றவற்றை உண்டு கிருமிகள் மக்களிடையே பரவாமல் தடுக்குதுன்னு சொல்லலாம். காகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா சில மரங்கள் இருக்குது அப்படின்னா குயில்களும் இருக்கும். இந்த குயில்கள் காகங்களோட சில நேரம் சண்டை போடுறதை நீங்க பார்க்க முடியும். குயில்கள் காகத்துடைய கூட்டுல போய் முட்டையிட்டு தன் குஞ்சுகளை பொறிக்கும். அப்படி காகங்களுடைய கூட்டுல போய் அவைகள் முட்டையிடுறதுக்காக ஆண் குயில்கள் என்ன பண்ணும் அப்படின்னா காகத்தை திசை திருப்புறதுக்காக அதனோட கொஞ்ச நேரம் சண்டை போடும். அந்த நேரத்துல பெண் குயில் அந்த காகத்துடைய கூட்டுல போய் முட்டையிட்டுட்டு வரும். இதையெல்லாம் நீங்க நகர்ப்புறங்கள்ல இருந்தே பார்க்க முடியும். நகர்ப்புறத்துல உள்ளவங்க மொட்டை மாடியில வந்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நாரைகளை குழுவா பறந்து செல்றதை காண முடியும். அது பறந்து செல்லும் விதம், பறந்து செல்ற திசை, அதுக்கான காரணங்கள், இது எல்லாமே வியத்தகு ஒரு விஷயமா இருக்கும். நீங்க உங்களுடைய மேப்ல அது பறந்து செல்ற திசைய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு நீர்நிலை இருக்கும். சிட்டுக்குருவிகளை பெருநகர பகுதிகளை காண முடியாமலே போயிடுச்சு. மனிதர்களோட ஒட்டி வாழ்ற இந்த பறவைகளின் வாழிட அழிவு, அது வாழ்வதற்கான கட்டிட அமைப்பு இல்லாமை, ஒளி மாசு, இதெல்லாம் இதுக்கு பெரிய காரணம். ஆனா தவிட்டுக்குருவிகளை அதிகமாகவே நகர்ப்புறத்துல பார்க்க முடியும். தவிட்டுக்குருவிகள் எல்லோ பில்ட் பேப்லர்னு சொல்லுவோம். இதனுடைய பண்புகள் ரொம்ப வித்தியாசமானது. அணில்கள் கீச்சுக்குரல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் நின்று அதனுடைய இரையை தேடிட்டு இருக்கும். இந்த பறவைகள் கூட்டமா நின்று எழுப்புற சத்தம், பூச்சிகள் கீழே கிடக்கும் பழங்களை உண்ணும் பொழுது இவை எழுப்பிக் கொண்டிருக்கும் அந்த ஒலிகள் குழுவில் உள்ள மற்ற பறவைகளுக்கு இரை கிடைத்ததற்கான சமிக்கை. அடிக்கடி நீங்க கொக்குகள் பறக்கிறத பார்த்திருந்தாலும் குளக்கொக்குகளை கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதி அப்படின்னா வெள்ளை கொக்குகளும் இந்திய குளக்கொக்குகள், நைட் ஹெரான் மற்றும் மீன்கொத்தி பறவைகள் இதையெல்லாம் கட்டாயமா வர்றத பார்க்க முடியும். வீட்டு மனைகளுக்கு இடையில ஏதாவது வெற்ற இடத்துல நீர் தங்கி இருந்தது அப்படின்னா இந்த வகை கொக்குகள் தவளைகள், நத்தைகளை சாப்பிடுறதுக்காக வரும். இதுல குளக்கொக்குகள் இரவாடிகள். இந்த குளக்கொக்குகள் பழுப்பு நிற இறக்கை மற்றும் உடலை கொண்டிருக்கும். மாலை முதல் அதிகாலை வரை இரையை தேடி அலையும். அசையாமல் நின்று மீன், தவளை போன்றவற்றை வேட்டையாடி உண்ணும். இந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் பாக்குறதுக்கு நாம நகர்ப்புறத்துல இருந்தாலும் கிராமப்புறத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம்

0: வீட்டுக்கு வெளியில நின்று வந்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம சூழலே இல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பறவைகள் அவற்றின் பண்புகள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சூழலையில நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சூழலியலை நாம் புரிந்து கொண்டு சூழலியல் காப்போம், நம் நலனையும் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2 பயிற்சியாக 19 செவ்வாய்க்கிழமை மற்றும் 20 புதன்கிழமை ஆகிய 2 பூஜை பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். கோடையில் தென்னை பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. கோடைக்கால வெப்பத்தில் தென்னை மரங்களை பாதுகாக்க சரியான நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் உர பராமரிப்பு அவசியம் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். கோடைக்காலத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு தென்னை மரங்களுக்கு உரிய பராமரிப்பு மேற்கொண்டால் மட்டுமே சீரான மகசூல் பெற முடியும் என வேளாண் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் நில பராமரிப்பு முறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். அதிக குளிர் அல்லது கடும் வெப்பம் நிலவும் பகுதிகளில் தென்னை மரங்கள் சீராக வளராது. அதே போல நீண்டகால வறட்சியும் மர வளர்ச்சியை பாதிக்கும். கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே தோப்புகளில் வளரும் களைகளை அகற்ற வேண்டும். உழவு செய்யும் போது மர வேர்களுக்கு சேதம் ஏற்படாத வகையில் மரத்திலிருந்து குறைந்தது 5 தூரம் விட்டு உழுதல் முக்கியம். நீர்ப்பாசனத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும். வரப்புகள் அமைத்து தண்ணீர் பாய்ச்சுவது சிறந்தது. சொட்டு நீர் பாசன குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக சரிசெய்து சீரான நீர் வரத்தை உறுதி செய்ய வேண்டும். புதிதாக நடப்பட்ட தென்னை மரங்களுக்கு 10 ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் ஒவ்வொரு மரத்திற்கும் தனித்தனியாக நீர் பாய்ச்சும் முறையை பின்பற்றுவதன் மூலம் உரம் முழுமையாக அதே மரத்திற்கே கிடைக்கும். இதனால் வாடல் நோய், வேர் நூற்புழு மற்றும் பூஞ்சை நோய்கள் பரவுவதையும் கட்டுப்படுத்த முடியும். தென்னை மரங்களின் அடிப்பகுதியில் இயற்கை கழிவுகளை பரப்புவதன் மூலம் மண் ஈரப்பதம் நீண்ட நேரம் நிலைத்திருக்க உதவும். மேலும் ஒரு மரத்திற்கு சுமார் 30 தொழு உரம் பயன்படுத்துவது நல்லது. இந்த பராமரிப்பு நடைமுறைகளை சரியாக கடைபிடித்தால் கடும் கோடைக்காலத்திலும் தென்னை மரங்களிலிருந்து சீரான இடைவெளியில் நல்ல மகசூல் பெறலாம் என தென்னை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 1 பயிற்சியாக 19 செவ்வாய்க்கிழமை முதல் 26 செவ்வாய்க்கிழமை வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய இலவச செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
2: மாலிப்டின் குறைபாட்டினால வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதிரி இலையோட நரம்பு வந்து

0: மிகவும் நீண்டு இலையானது ரொம்ப நீண்டு மெலிந்து போய் காணப்படும். காலிஃபிளவர்ல கூட சொல்லுவாங்க விப்டைல் ஆஃப் காலிஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாலிப்டினம் குறைபாட்டினால வர்றதுதான். 0.5 to 1 kg வந்து ஒரு ஹெக்டருக்கு இந்த அம்மோனியம் மாலிப்டினேட்டை வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாகவும் இந்த குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா தாமிரம். ஒளிச்சேர்க்கையிலிருந்து சுவாசம் வரைக்கும் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் வந்து தாமிரம் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இலைகளில் வந்து ஒரு மாதிரி நீல பச்சை நிற இலைகள், ரொம்ப டார்க் ஒரு ப்ளூயிஷ் கிரீனாக நீல பச்சை நிற இலைகள் காணப்பட்டுச்சுன்னா அது தாமிர சத்து ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலைகள் வாடுறது இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மரத்தில் வந்துட்டு அந்த மரத்துடைய அந்த பார்க், அந்த முன்னாடி இருக்க அந்த மரத்தில் ஒரு மாதிரி பசை போன்ற ஒரு திரவமானது வர்றது, அதை கம்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை போன்ற திரவம் வர்றது, இது எல்லாமே வந்து இந்த தாமிரம் காப்பர் சத்துனால வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆகும். இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா 0.1% காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம தெளிக்கிறது மூலமாக இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். மேங்கனீஸு அடுத்த சத்து. மேங்கனீஸோட குறைபாடு என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா நரம்பிட பச்சை சோகை தான். இந்த மேங்கனீஸு சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 15 to 30 kg வந்து நம்ம வந்து ஒரு மண்ணில் கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம இந்த மேங்கனீஸோட குறைபாடை வந்து நிவர்த்தி பண்ணலாம். பர்டிகுலராக அந்த மேங்கனீஸுனால எந்த பயிரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாணி பயிரில் வந்து இந்த விதையை நம்ம உடச்சு பார்க்குறப்போ நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி திசுக்கள் எல்லாம் இறந்து டெட் டிஷ்யூஸ் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி காப்பி கலரில் நிறைந்து அதை உடச்சாலே காப்பி கலரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மார்ஸ் பாட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த மேங்கனீஸுனால வரக்கூடிய குறைபாடு தான். அடுத்து வந்து இந்த குளோரின் நிக்கல் இந்த மாதிரியான நுண்ணுற்று சத்து குறைஞ்சாலுமே இலை மஞ்சளாகுதல் நெக்ரோசிஸ் இந்த மாதிரியான குறைபாடுகள் இதெல்லாமே இருக்கும். இப்போ அதனுடைய அறிகுறிகள் என்னவென்று நம்ம தாவரத்தில் கண்டறிந்து அதற்கேற்றவாறு நம்ம நிவர்த்தி செஞ்சால் மகசூல் வந்து அதிகரிச்சிருவோம். இப்போ அடுத்ததா தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு தாவரத்தில் வந்து தன்னுடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தாவரமாக ஒரு சில வேதிப்பொருட்களை சுரக்குது, அதுதான் வந்து தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள். ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் இருக்கு. ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் வந்து இருக்கு. ஸோ தாவர வளர்ச்சியை ஒரு ஒழுங்குபடுத்துவதிலும் தாவர படிம வளர்ச்சியிலும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தாவரத்துடைய வேர்கள், தண்டுகள், இலைகள் எல்லாத்திலுமே உற்பத்தி ஆகும். அதே மாதிரி தாவரத்தினுடைய வளர்ச்சியை சரி செய்வதிலும் அதனுடைய உருமாற்றத்தில் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தாலும் இது சரி செய்யும். இப்போ இந்த வந்து நம்ம இயற்கையா எப்படி தாவரமானது உற்பத்தி செய்கிறதோ அதே மாதிரி செயற்கையாகவும் இப்போ வந்து ஆய்வகங்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தாவர ஹார்மோன்கள் அது என்னென்ன வந்து தாவரத்தில் வந்து அதோடைய பண்புகள் என்ன என்ன வந்து வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின். இந்த ஆக்சினை வந்து ஃபஸ்ட்டு வென்ட் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. இந்த ஆக்சினோட வேலை அப்படின்னா என்னன்னா முளை குறுத்தோ தண்டிலையோ ஒரு செல் வந்து நீச்சி அடைகிறதுக்காக, செல் நீச்சி அதாவது செல் வேமம் வளர்றதுக்காக ஆக்சின் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதே இல்லாமல் வேரின் வளர்ச்சியவும் நல்லாவே தூண்டும். விதையில்லா கனிகள் அப்படின்னா பார்த்தினோகார்பிக் கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருவுறா கனிகள், கருவுறுதல் நடக்காமலேயே கனிகள் வந்து வர்றது. இதற்கு வந்து நம்ம ஆக்சிஜனை தெளிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கருவுறா கனிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாய நிலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி களைகளை நீக்கிறதுக்கு 2,4-D எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். 2,4-D ஒரு களை கொல்லி, இதுவுமே ஒரு வகையான ஆக்சின் தான். அதை வந்து நம்ம கொடுக்கற மூலமா களைகள் நீக்கிறதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இன்று ஒளிபரப்பாக உள்ள சில நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை மணி 6:45 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 பூந்தளிர், இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கே பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோயில் குறித்த சித்திரம் இடம்பெறும். வழங்குபவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை மணி 8:02

பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். இந்த காலை மணி 9:02 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப காணுங்கள். இந்த வரிசையில் நேயர் விருப்பமாக அன்வர் ராஜா இடம்பெறுகிறார் ராமநாதபுரத்திலிருந்து. 10:30 யூத் படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் இடம்பெறும். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:00 சிநேகிதியே, 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி தொடரும். 1:00 வசந்த காணங்கள். பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவருடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி. இன்னும் சில நொடிகளில் 6:30 மணிக்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஆண்டு 145,000 பேர் பணிபுரிந்த

0: மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள் தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 தேதி முதல் 29 தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று

மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். புதிய காலையை நிறைவு செய்ய
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தளிர் இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சிக்காக நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க மாய சுதர்ஷனா. வணக்கம் மாய சுதர்ஷனா.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாயசுஷ்னா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஃப் செக்ஷன் திருக்குறள். அழகாண்டு அறிவு கடவுள் வாட்டு அகலமுங்களை எடுத்தலாம். ஆதிபவர் முகட்டே ஒழுகு கட்டலான மயனோப்பு வாழ நட்டா தொழார் எனில் மதமிசை ஏந்தினா மாந்தவி செஞ்சா இதழ் மிசை ஈண்டு வாழ முடியாது. வேண்டுனே வேண்டாமே இளநாடி செஞ்சா யாரும் முயக்கு நிழல். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு ஒரு காக்கா பறந்துட்டு இருந்துச்சா. அதுக்கு ரொம்ப தாகம். பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சா. ஆனா அதுக்கு எட்டலையா. அதெல்லாம் கொஞ்சம் மண் இருந்துச்சா. மண்ணு போட்டுச்சா சுட்டு அதெல்லாம் அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருந்து அது மேல வந்துச்சா. மண்ண போட்டு போட்டுச்சா காக்கா. அடுத்து அந்த தண்ணி நிப்பிடுச்சா. அடுத்து அந்த காக்கா அந்த தண்ணி குதிச்சு. இப்ப நான் கதை சொல்ல போறேன். ஒரு பொண்ணு காட்டு வழியா வந்தாளா விடாட. அப்ப ஒரு பட்டர்ஃபை அங்க சிக்கிடுச்சுனா அந்த புலவ கூட அழால. அந்த பொண்ணு அந்த பட்டர்ஃபைய விடுவிச்சாளா. அதனால அந்த பட்டர்ஃபை ஒரு தேவடையா மாறிச்சா. தேவதை சொல்லிச்சு, உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிச்சா. அந்த சின்ன பொண்ணு சொன்னா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊர் மக்களா வந்து கேக்குறாங்க, ஏன் நீ இவ்வளவு நாளா மகிழ்ச்சியா இருக்கன்னு கேக்குறாங்க. அதனால எங்களுக்கும் சொல்லு, ஒன்னால மறைஞ்சு போக வேணாம். அட்டு அந்த அவளும் ஓகே சொல்லிட்டு சொல்லுதாளா. அடுத்து அவ சொல்றா, சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அடுத்த கடை கேக்கலாம். தேங்காய் விற்கிறவர் எல்லா ஊருக்கும் போய் தேங்காய் விற்க போனா, அங்கேயோ கிடைக்கல தேங்காய். ஆனா ஒரு ஊர்ல கழிச்சிச்சா தேங்காவை வாங்கிட்டு போனானா நெல்லூருக்கு. ஆனா அவங்க சின்ன பையன் தானா. உங்ககிட்ட கேட்டா நெல்லூருக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அடுத்து அந்த சின்ன பையன் சொல்றா, வேகமா போனா 2 மணி நேரம் ஆகும், மெதுவா போனா 1 மணி நேரம் ஆகும். அவன் தப்பு தப்பா சொல்றானே. அந்த தேங்காய் விற்கிறவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. வண்டிய ஃபாஸ்டா ஓட்டிட்டானா, பள்ளத்துக்குள்ள எந்திரிச்சு விழுதானா. அல்லால இந்த தேங்காய்லாம் செதடி போயிடுச்சு. பல்ல வேண்டிய சாலை அதனால அந்த கல்லு மலை போனால தேங்காய்லாம் கீழே வந்துச்சு. அது எடுத்துக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால அவன் புரிஞ்சுக்கிட்டான். அடுத்ததா அவன் புரிஞ்சுக்கிட்டான் மெதுவான போனோன்னு. மெதுவா போய் போய் நெல்லுக்கு சேர்ந்தான். இன்னும் கதையை கேட்கலாம். லாஸ்ட் கடை. இப்ப வந்து ஒரு ஆடை தூக்கிட்டு ஒத்தேன் போயிட்டு இருந்தா. இன்னொருத்தவன் பூச்செடி தலை வச்சுட்டு போயிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் ஒரு பூச்செடி வச்சவன் கேக்குறான், ஏன் உன் ஆட்டுக்குட்டைய தூக்கிட்டு எங்க போல அப்படின்னு கேக்குறானா. அடுத்து அந்த ஆட்டுக்குட்டி வச்சவன் சொல்றான், நான் என் ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சில ஹாஸ்பிட்டல செக் பண்ண போலாம். அதால அப்படியே அந்த ஆடை ஆடை வச்சுக்கவன் கேக்கலாம், பூச்செடி நான் கடையில பூ வாங்கிட்டு போய் என் வீட்டை அழைக்க போனேன். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினால ஆடை வச்சவன் பூச்செடி வச்சனா அந்த ஆடு

0: அது சாப்பிட்டுச்சா வீட்டுக்கு வந்துக்கத்தான் தெரியுது அந்த ஆடு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னு. இனிமே வெட்டி பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். தேங்க்யூ.
1: இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா திருக்குறள் கதைன்னு அற்புதமா சொன்னீங்க மாயசோஸ்னா. உங்களுக்கு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி, பிரமாதம்.
5: என்னண்ணா சொல்றே?
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
7: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 7 மணி ஒரு நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லர் மற்றும் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவில் குறித்த சித்திரம் இடம்பெறுகிறது. வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். முதலாவதாக ஒரு பாடல் ஒலிக்கிறது. 1991 வெளிவந்த படம் கோபுர வாசலிலே. இதோ மனோ மலேசியா வாசுதேவன், தீபன் சக்கரவர்த்தி, எஸ் என் சுரேந்தர் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:07. இனி பாடல் ஒலிக்கிறது ஹரிஹரன் குரலில், 1999 ஆம் ஆண்டு வெளிவந்த நீ வருவாய் என படத்திலிருந்து.

0: நேரம் 7:12.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நினைவூட்டுகிற நேரில் இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம் முற்பகல் 11:00. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கிறப்பது 7:30 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% ஏழு சதவீதமாக குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி.

0: செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல் படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரேட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 எடுத்தது. 248 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%

0: இருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25.
4: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
5: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
6: அன்பர்களே, இன்று நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் சேலத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாமக்கல்லிலே அமைந்துள்ளது. பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுத்தபோது பெரிய பராட்டியாகிய மகாலட்சுமி தாயார் உடன் இருக்கவில்லை. அதனால் பெருமாளை சிங்கப்பிரானாக தரிசிக்க வேண்டும் என்று பெருமானிடம் தாயார் வேண்டினர். பெருமாளும் தாயாரிடம் ஸ்ரீசைலம் என்னும் புண்ணிய பூமியில் கமலாலய குளத்தில் அமர்ந்து 8 எழுத்து மந்திரத்தை ஓதி கடுந்தவம் புரிந்தால் நான் நரசிம்மர் வடிவில் காட்சி தருவேன் என்றார். அவ்வாறே மகாலட்சுமி தாயாரும் கமலாலய குளத்தின் அருகே அமர்ந்து தவம் செய்தார். அப்போது சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்த அனுமன் வழியில் கண்டகி நதியில் கிடைத்த பெருமாளின் சால கிராமத்தையும் பக்தியோடு எடுத்து வந்தார். காலை சூரியோதய நேரத்தில் காலை பூஜை செய்ய கமலாலய குளத்தை அடைந்தார். அங்கு தவம் செய்து கொண்டிருந்த தாயாரிடத்தில் சால கிராமத்தை கொடுத்துவிட்டு தீர்த்தத்தில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு திரும்ப வந்தார். தாயாரிடம் சால கிராமத்தை கேட்க அது வளர்ந்து கொண்டே போனதாகவும் அதனால் கணம் தாங்காமல் கீழே வைத்து விட்டதாகவும் கூறினார். அருகில் தோன்றியிருந்த பர்வதத்தை காட்டி அதுவே சால கிராமம் என்றார். உடனே பராக்கிரமத்தால் நீ அதனை பெயர்த்தெடுத்துக்கொள் என தாயார் கூறினார். உடனே அனுமன் அதை பெயர்த்தெடுக்க முயன்ற போது பெருமாள் நரசிம்மராக அனுமனுக்கும் தாயாருக்கும் காட்சி தந்தார். அனுமனை நோக்கி, இந்த பர்வதம் நீ கொண்டு வந்த சால கிராமத்தால் உருவானது, நீயும் இங்கிருந்து என்னை ஆராதனை செய் என்றார். அதன்படியே ஆலயம் அமைந்தது. தாயார் எப்போதும் பெருமாளின் நாமத்தை ஜபித்தமையினால் நாமகிரி எனப்பெற்றது. வழக்கில் நாமக்கல் எனப்படுகிறது. கோட்டை போன்று கருங்கல்லால் அமைந்த நுழைவு வாயில், அடுத்து கொடிமரம், இடப்புறம் நாமகிரி தாயார் சன்னதி. இவளின் அருளாலேதான் கணித மேதை ராமானுஜர் தமக்கு கணித அறிவு கிடைத்ததாக கூறுகிறார். இவளை தாமரை மலர் சாற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும். அடுத்து சேனை முதல்வர் சன்னதி, அடுத்து கல் சுவரில் வினை தீர்க்கும் விக்னேஸ்வரர், குட்டி கணபதி, காளிங்க நர்தனரை தரிசிக்கலாம். பெருமாள் கருவறை குடவரை கோலமாக அமைந்துள்ளது. 2 கல் தூண்கள் கருவறையை 3 அறைகளாக பிரிக்கின்றன. வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடியில் வைத்து அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் காட்சி தருகிறார். மேற்கு நோக்கி உள்ளார். அருகே சனகாதி முனிவர்கள், சூரிய சந்திரர்கள், ஈஸ்வரன், பிரம்மா ஆகியோர் உள்ளனர். மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் பூஜிக்கப்படுவதால் இது திருமூர்த்தி தலம் எனப்படுகிறது. வைகுண்டநாதன், உக்ர நரசிம்மர், பாமனர், உலகளந்த பெருமாள் ஆகியோரும் இங்கு குடவரையில் உள்ளனர். வெளியே கருடாழ்வார், உடையவர், சீதாராம லக்ஷ்மணர்கள், நம்மாழ்வார், பாமாருக்மணி சமேத கிருஷ்ணர், தேசிகர் லக்ஷ்மி.

0: நாராயணர், விநாயகர், ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன. தமிழ் வருடப்பிறப்பு நரசிம்ம ஜெயந்தி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, அனும ஜெயந்தி, திருக்கார்த்திகை, சுவாதி நட்சத்திர நாட்கள் இங்கே விழா நாட்கள். மனோபயம் போக்கி மங்களம் அருளும் ஸ்ரீ நரசிம்மரை நாமகிரியில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே, நாமகிரி நிவாசாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஓம் ஸ்ரீ நரசிம்மாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 7:31 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் பெற்ற பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2001 வெளிவந்த படம் சமுத்திரம். இதோ சங்கர் மகாதேவன் ஹரிணியின் குரல்களில் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 7:38 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக் வருஷ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது உன்னை நினைத்த படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

8:50 நேரம், 7:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி காதல் கொண்டேன் படத்திலிருந்து ஹாரிஷ் ராகவேந்தர் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகிய பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசையை கேட்டோம். இன்னும் சில நொடியில் நாம் கேட்கிறபோது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:02 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு வேணுமா? இன்னைக்கு நம்ம பாட்டு மதுரை மாவட்ட நேயர்கள் தங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 25-30-170 மற்றொரு எண், 25-30-170 ஒரு எண், மற்றொரு எண் 25-30-171. மொபைல் போன்ல இருந்து பேசிங்கன்னா 0452 இந்த எண்ணை வந்து முன் இணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அழைப்பாளர் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: என்ன
2: பாட்டு கேட்கலாம்?
3: நம் பாரத நாட்டுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் அஜித் குமார் அவர் அடித்த எண்ணெய் எரிவாள் படத்தில் வந்து அத்தாறு அத்தாறு அந்த பாட்டு.
2: ஓகே, பாட்டு கேட்டுருமா?
3: நன்றி, நன்றி.
2: இது விஜய் பிரகாஷ், ஞான பாலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:10. மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி பாட்டு

0: வீடுமாறு நம்ம இணைந்திருக்கிறோம். இணைப்பில் அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
1: பாட்டு
0: சொல்லுங்க. உங்க பேர்ல மஞ்சுளா தங்கராஜ் இருக்கிறதுனாலயே தங்கமே பாடணும் ரொம்ப பிடிக்குமோ? ஓ, தங்கம்னா ரொம்ப பிடிக்குமா? தங்கமே தங்கமே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, வீரம் படத்துல. அந்த பாட்டு பிடிக்குமா? ஆடாடா கடா, ஏன்னா புது படங்கள்லேருந்து கேட்கறதுனால அந்த பாட்டு கேட்டிருக்கிறீங்க. நானும் அப்படிதான் படத்தில் ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒண்ணு வாய் மூடிய வாய போலந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்த

0: நேரம் 8:15. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: நேரம் 8:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டுவானம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலை விருப்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதுரை மாவட்டம்
0: ஹலோ, உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க, சரியா கேட்கல.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரன்
0: சண்முகசுந்தரம். சொல்லுங்க, இன்னைக்கு பாட்டு வேணும் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஜாலியா ஜிம்கானா.
0: ஓகே, கேட்டுருமா? இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: மேடம், பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் சார்.
0: ஓகே, யார் பேசுறீங்க? காலை வணக்கம்.
1: செல்லூர்ல குமரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமரன் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: ராயன் படத்துல சந்தோஷ் நாராயண சிவகாமனன் குரல்ல நீ இருக்கிற ஓலை கொட்டாயா நடக்கிற.
0: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி.

0: நேரம் 8:25. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு சந்திச்சிருவோம். வருக, வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் மதுரை மணிமாறன்
0: சார். வணக்கம் மணிமாறன் சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறோமோ? இல்லை, தினமும் இணைப்பில் வர்றீங்களா? தினம்னா அந்த ஞாயிறு திங்களில் மதுரை மாவட்டம் நிறுவனம்.

0: இல்ல நான் உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, பங்கெடுத்துக்கங்க. ஓகே, இப்போ என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் சார்?
1: மனசாய பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே சார், கேட்போமா?
1: கண்டிப்பா சார், நன்றி.
0: ஏதோ பாடல் ஒலிக்கிறது, நன்றி.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் டோட்டு கண்ணா இப்போது ஜோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:30.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன்.

0: மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேரலை விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றுகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச புத்தம்புதி பாடல்கள் கேட்டு மகிழ்னா 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
2: வணக்கம் ராஜேஷ் சார், பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
3: படம் திரை பாடல் நீலோத்தி.
2: ஓகே, கேட்போம். நன்றி. இதை பாடல் ஒலிக்கிறது கேட்டோம்.

0: நேரம் 8:35 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வடமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் பாலமுருகன் சார்?
1: ஜெய்பீம் படத்துல
0: இருந்து. கேட்டுருமா?
1: நன்றி சார்,
0: நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷவாணி மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM பாட்டு விளம்பர நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பிளான் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? என்ன பிளான்
2: வச்சிருக்கீங்க?
1: சரி, வில்லம் படத்துல இருந்து பாட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கீங்க.
2: என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு
1: கேக்குறீங்களா? ஆமா,
2: அப்படிதான்
1: இருக்கணும். ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் ஒலிக்கிறது வில்லம்பு படத்திலிருந்து.

0: நேரம் 8:40.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகை

என்னமோ ஆச்சுதமையால கலகிதா நடக்கிறேன் கையால இப்போ மெண்டல் ஆகிட்ட அவளால காண்டாம போனேன் கொய்யால என்னமோ ஆச்சுதமையால கலகிதா நடக்கிறேன் கையால இப்போ மெண்டல் ஆகிட்ட

0: நேரம் 8:46 ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவரோட விரக்தி அழகாக சொல்லியிருந்தார். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திப்போம். மருக வணக்கம். வணக்கம் வணக்கங்க மேடம், ஏன் தாமதமாக வர்றீங்க சொல்லுங்க. பத்மாவதி மேடம், எங்கேருந்து பேசுறீங்க? சரி, வேலை
1: பார்த்துக்கிட்டே
0: பேசுறீங்களோ? எப்படி வேலையில் பார்த்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டே
1: இருப்பீங்க?
0: எது? நம்ம மதுரை எஃப்எம். மதுரை எஃப்எம். பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல்கள், அதெல்லாம் நம்ம எஃப்எம் ஒட்டி தான் கிடைக்கும். இந்த 103.3 மதுரை எஃப்எம்
1: தகவல் அறிவிக்கிற சாதனம் சார் ரேடியோ.
0: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து கேளுங்க. மதுரை எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்ட பாடல் இட்டி கடைப்பட்டிலிருந்து ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம். ஓகே மேடம், இதோ பாடல் ஒலிக்கிறது. நன்றி.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது

0: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்பில் வரக்கூடிய நிறைவான அழைப்பாளரை சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம்.
5: நாதஸ்வரமும் நாதஸ்வரம் ஏழு செய்யும் கல்லந்து கவிப்பாடும் மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பான சகோதரர் முத்துக்கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.

0: வணக்கம் இனிய காலை. வணக்கம், யாருன்னு அறிமுகப்படுத்திக்கீங்களே?
1: மதுரை ஜவகர்பரத்திலிருந்து உங்கள் அன்பு சூர் அந்தோணி. சகோதரிக்கும் இனிய காலை வணக்கம்
0: சகோதரி. எல்லாருக்குமே உங்களுடைய வணக்கம் முடித்தாட்டும். சொல்லுங்க அந்தோணி சார், என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும்.
1: இந்த தருணங்கள் சந்தோஷம் கூட நன்றியும் கூட.
0: ஓகே, என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்?
1: தலைவா படத்துல ஏதாவது நல்ல ஒரு சுழலான பாடல் ஒன்று கொடுங்க.
0: ஓகே, ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியிலும் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவோர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். இன்னும் சில நொடிகள் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

எழுத்துச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்திய

இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சிறி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள், இடையிடையே திரையிசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

நேரம் 9:08. டிரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய ரயில்வே அமைப்பை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் மத்திய ரயில்வே அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டம். December 2022 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1300 மேற்பட்ட முக்கியமான ரயில் நிலையங்களை நவீன வசதிகளோடு மாற்றுவதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம்.

நேரம் 9:14. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ருத் பாரத் திட்டம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமா என்னென்ன மேம்பாடுகளை ரயில் நிலையங்கள்ல கொண்டு வராங்க, மேலும் இந்த திட்டத்தோட நோக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். டிராபிக்னால பயணிகள் ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக மெயின் ரோட்ல இருந்து ரயில் நிலையத்தோட நுழைவு வாயில் வரைக்கும் இணைப்பு சாலைகளை அகலப்படுத்தி இருபுறமும் பாதசாரிகள் நடந்து போறதுக்கு ஏற்றவாறு நடைபாதைகளை உருவாக்கி நிழலுக்காக மரங்களையும் செடிகளையும் நடுறாங்க. ரயில் நிலையங்களை உள்ளூர் பேருந்து நிலையங்கள், மெட்ரோ அப்புறம் பொது போக்குவரத்துகளுடன் எளிதாக இணைக்கக்கூடிய திட்டங்களையும் ஏற்படுத்துறாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:21. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேலும் இந்த திட்டத்தின் மூலமா விசாலமான காத்திருப்பு கூடங்கள், நவீன வசதிகள் கொண்ட ஓய்வறைகளை அமைக்கிறாங்க. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணம் செய்யறதுக்காக சரிவு பாதைகள், தொடுதல் மூலம் உணரக்கூடிய பாதைகள், நவீனமான மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள் இந்த திட்டத்தின் மூலமா அமைக்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக அதிவேகமாக இலவசமான ஒய்ஃபை வசதி, தகவல் பலகைகள்லாம் டிஜிட்டல்ல மாற்றம் செய்யறாங்க. உலகத்தரம் வாய்ந்த தூய்மையான கழிப்பறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி மற்றும் தொடர்ச்சியான தூய்மை பராமரிப்பு மூலமா ரயில் நிலையங்களை சுத்தமா வைக்கிறதுக்கான முயற்சிகளும் இந்த திட்டத்தின் மூலமா ஏற்படுத்துறாங்க.

ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக ரயில் நிலையங்களின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய சோலார் பேனல்கள் அப்புறம் எல்இடி விளக்குகளை பொருத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், கழிவுநீர் மறுசுழற்சி நிலையங்களை அமைக்கிறதும் இந்த திட்டத்தின் மூலமா செய்யப்படுது.

0: கோடிக்கணக்கான இந்தியர்களின் ஒளியாக,
1: கலை மற்றும் பண்பாட்டின் ஒளியாக,
0: பறந்து விரிந்த ஆகாயத்தின் வழியாக,
1: அன்று முதல் இன்று வரை
0: என்றும் இசைத்துக் கொண்டிருப்பது
1: ஆகாஷ் வாணி. எண்ணற்ற நிகழ்ச்சிகள்,
0: உடனடி செய்திகள்,
1: மனம் விரும்பும் பாடல்கள்,
0: நிகழ்ச்சியை தர நாங்கள்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வரலாறு, இசை, பொழுதுபோக்கு, நாடகம், ஆன்மீகம், விளையாட்டு, வேளாண்மை, மருத்துவம், தொழில்நுட்பம், வாழ்வியல் என அனைத்தையும் உள்ளடக்கி நிகழ்ச்சிகள் வாயிலாக மக்களின் செவி சென்று சேர்க்கிறது.
1: மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி தனது 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது.
2: உள்ளங்கையில் உலகம் வந்தாலும் என்னை அறியாதவர் யாரும் இல்லை. உலக செய்தியை ஒரு நொடியிலும், உள்ளூர் நிகழ்வை உறக்கவும் சொல்லிடுவேன். குழந்தைகளுக்கு சுட்டி கதை சொல்வேன், பெரியவர்களுக்கு தேனிசை தருவேன். அதிகாலையில் தட்டி எழுப்புவதும், இரவில் தாலாட்டு பாடுவதும் என முப்பொழுதும் உங்கள் எண்ணங்களில் ஒன்றி உடனிருந்து நீங்கள் சொப்பனங்கள் காணச் செய்வேன். இனிய கீதங்கள் முதல் சுகராகங்கள் வரை, அக்காலம் தொட்டு இக்காலம் வரை எவ்வயதினரும் ரசிக்கும்படி வித்தைகள் என்னிடம் ஏராளம். புதுமைகள் கண்ட அறிவியலில் ஆயிரத்தில் ஒருவன் நானே. என் பெயர் ஆகாஷ்வாணி என்பதுதானே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:40. ரயில் டைம் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில்களும் அந்தந்த பகுதியின் கலாச்சாரம், கலை மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தனித்துவமா வடிவமைக்கிறாங்க. உள்ளூர் கைவினை கலைஞர்கள், நெசவாளர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அந்தந்த ஊரின் புகழ்பெற்ற தயாரிப்புகளை விற்பனை செய்ய நிலையங்களை, விற்பனை அங்காடிகளை ரயில் நிலையங்களில் உருவாக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்திய ரயில்வேயின் தோற்றம் மாறுவது மட்டும் இல்லாம பயணிகளுடைய பாதுகாப்பும் சிசிடிவி கண்காணிப்பு மூலமா உறுதி செய்யப்படுது. வணிக மேம்பாடும் வளர்ச்சியடையுது.

நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா ஐயா பங்கு பெற்ற நேற்றைய நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை கேட்க போறோம். அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதி தோழிகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:51. டிரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு தகவல் கேட்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கம் அஸ்ஸாம் மாநிலத்தின் குவாஹாத்தியில் அமைச்சிருக்காங்க. பிரம்மபுத்ரா நதிக்கரையில் இந்த நதிக்கரை கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருக்கு. மார்ச் 2026 இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. பிரம்மபுத்ரா நதியில 24 மணி நேரமும் பாதுகாப்பான படகு மற்றும் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யறதுக்காக இந்த நதிக்கரை கலங்கரை விளக்கம் உருவாக்கியிருக்காங்க.

நேரம் 9:51. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு தகவல் கேட்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக நதிக்கரை கலங்கரை விளக்கம் அஸ்ஸாம் மாநிலத்தின் குவாஹாத்தியில் அமைச்சிருக்காங்க. பிரம்மபுத்ரா நதிக்கரையில் இந்த நதிக்கரை கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருக்கு. மார்ச் 2026 இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. பிரம்மபுத்ரா நதியில 24 மணி நேரமும் பாதுகாப்பான படகு மற்றும் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யறதுக்காக இந்த நதிக்கரை கலங்கரை விளக்கம் உருவாக்கியிருக்காங்க.

நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

நிறைவடைகிறது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப்பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த

வேண்டுமென்று சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சிக்காக நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க ராமநாதபுர மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா ஐயா. ஐயா, அடுத்ததா என்ன அப்படின்னா 90 வருட ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணியோட 90 வருட பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது 90 வருட காலம் ஆனாலுமே இன்றும் என்றும் இளமையான ஒரு தோட்டத்துல இருப்பதுதான் ஆகாஷ்வாணி வானொலி நிலையம். மனிதருக்கு வயது முதிர்ந்தாலும் வானொலிக்கு வயது முதிர்வு வராதுமா, அது என்றைக்குமே இளமை தோட்டத்தோட தான் இருந்து கொண்டிருக்கு. அதாவது அனைத்து மக்களும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளை அவங்க கேட்டு மகிழ்ச்சி பெறுவாங்க. அனைத்து நிகழ்வுகளும் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது அதை கேட்கும் போது அவர்களுக்கு மனதுக்கு நிறைவாகவும் இன்பமாகவும் இருக்குமா.
0: சரிங்க, இப்போ ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க, கேட்போம்.
1: மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பொங்கும் கடலோசை தண்ணீரிலே ஓடங்களை தாளாட்டும் தமிழோசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்வர் ராஜா ஐயா, தொடர்ந்து அவங்களோட பேசலாம். சரிங்க, அடுத்து ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க. என்ன காரணம் அந்த பாடல் பிடிக்கிறதுக்கு, அதையும் சொல்லுங்க.
1: அதாவது கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து தாளாட்டு தேவானம் தள்ளாடுதே மேகம், அந்த பாடல் எனக்கு தேவைப்படுது. அது அருமையான ஒரு பாடல்மா. அதாவது கடல் பரப்புக்கு மேல அந்த படகுல கமல்ஹாசன் சுஜாதா மேடமும் உட்கார்ந்து அவங்க அமைதியான முறையில பாடி போகக்கூடிய ஒரு காட்சிமா அது. கேட்பதற்கு அனுமதி அந்த படமும் நான் பார்த்துருக்கேன்.

0: கடல் சார்ந்த பாடல்களா கேக்குற மாதிரி இருக்கே, அதுக்கு என்ன காரணம்?
1: அதாம்மா, எங்க ஊரு அருகிலேயே கடல் இருக்குதம்மா. கடல் சுற்று வட்டாரம் உள்ள கடல் தாம்மா. ஆமாம்மா, அதாவது ராமேஸ்வரத்து பக்கம் போனோம்னா அங்கே முக்கடல் இருக்கம்மா. இந்த பக்கம் எங்கள் பக்கம் வடக்கு புறம் கடல் பரப்பு தாம்மா. மீனவர்கள் அதிகமாக இருக்காங்க, மீன் பிடிப்பு தான் அதிகமாக இங்கே நடக்குது. அதனால வந்து இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடலாக இருக்கும்மா.
0: சரிங்க, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னென்னலாம் சிறப்பான விஷயங்கள், சிறப்பான திருவிழாக்கள் ஏதாவது நடக்குமா?
1: அதாவது கோவில் திருவிழாக்கள் நடக்குமா, வருட வாரம் கோவில் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்கள்ல வந்துகிட்டு காப்பு கட்டியவர்கள் வந்து தீமிதி மிதிப்பாங்க, அதாவது திரைப்படம் போடுவாங்கம்மா. இரவு நேரத்தில் எல்லாம் கோவில் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சோடனே திரைப்படம் போடுவாங்க. அதை விரும்பி நான் சிறு வயசு பிராயத்திலிருந்து நான் அந்த கோவில் திருவிழாக்கு நான் போய் திரைப்படங்கள் பார்ப்பேம்மா. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து 100 வயது பழமை வாய்ந்த ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருக்கிறது. 100 வருட காலம் பழமை வாய்ந்த பள்ளி வாசல், அதுக்கு பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு ரோட்டு பகுதியில் ஒரு ஆத்ம கோவில் சன்னிதி ஒன்று இருக்கின்றது, அதுவும் பிரபலமான ஒன்று.
0: சரிங்க, ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க. என்ன காரணம், எதுக்காக அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
1: இதயக்கனி திரைப்படத்தில் இருந்து குழுப்பாடல்கள். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. இந்த பாடல் எனக்கு விருப்பமா, அருமையான விருப்பமா எனக்கு.

0: குறிப்பிட்ட இந்த இசையமைப்பாளர் இந்த பாடகர் பாடல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எதுவும் இருக்கா, இல்ல நல்ல பாடல்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்பேன் அந்த மாதிரி இருக்கா?
1: எனக்கு வந்து இசையமைப்பாளரை பத்தி எனக்கு சிந்தனை இல்லாம ஆரம்ப கட்டத்துல வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட இசையமைப்பு நான் விரும்பி நான் கேட்டிருப்பேன். அடுத்து இளையராஜா சாரோட சாரு இசையமைப்பும் அருமையா இருந்துச்சுமா. அனைத்து இசையமைப்பாளரோட இசையமைப்பும் கேட்பதற்கு அருமையா இனிமே இருக்குமா. அந்த பழமை வாய்ந்த பாடல்கள் கேட்கும் போது மனதுக்கு இதமாகவும் மனதை வருடக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்குமா. அது நம்ம விரும்பி கேட்போமா.
0: பழைய பாடல்கள் தான் அதிகமா கேட்பீங்க?
1: பழைய பாடல்கள் விரும்பி கேட்போம். அப்ப உள்ள கவிஞர்கள் கற்பனை செய்து எழுதிய அந்த கவிதைகளை வந்து கேட்பதற்கு மனதுக்கு இனிமையாகவும் இருக்கு, மனதில பதியக்கூடிய ஒரு பாடல்களாகவும் இருந்து கொண்டிருக்குமா.
0: சரிங்க, அப்படி ஒரு பாடல் சொல்லுங்க, இப்ப நம்ம கேட்கலாம்.
1: 10 மாத பந்தம் திரைப்படமா, பானுமதி அம்மா பாடினது. ராமனுக்கு மன்னன் முடி தரிதாயே, ராமனுக்கு மன்னன் முடி தரிதா. அந்த பாட்டு பாடல் வந்து பானுமதி அம்மா பாடிய பாடல்மா. அந்த திரைப்படம் நான் பார்த்துருக்கேன், அது கேட்பதற்கு அருமையாக இருக்குமா.

0: இப்ப வானொலி வந்து ஒரு நண்பன், ஒரு துணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
1: ஆமாமா.
0: உங்க வாழ்க்கையில வானொலியால ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா?
1: ஆமாமா, வானொலியால வந்துகிட்டு என்னுடைய அதாவது நடைமுறை வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா. நான் வந்து இப்ப ஒரு விஷயங்களை நான் செய்ய போகும்போது பல விஷயத்தை யோசிப்பேனா, இந்த காரியத்தில் நம்ம இறங்கும் போது இதனால நமக்கு சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, இது வந்து சரியா சரிப்படுமான்னு நான் சிந்திச்சு பார்த்து தான் எந்த காரியத்தில் இறங்குவேன். அதற்கு உறுதுணையா இருந்து வானொலி தான் எந்த சிந்தனை கருத்துக்கள்லாம் நிறைய நமக்கு எடுத்து சொல்லும்போது அதெல்லாம் கேட்கறோம். இப்ப நம்ம எதையுமே எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நிறைவேற்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்காம அவசரப்பட்டாலே அந்த காரியம் வந்து சிறப்பாகாதுமா. அதனால நம்ம சிந்திச்சு தான் எதையும் செயல்படணும்.
0: இதுவரைக்கும் உங்களுடைய வானொலி பயணம் பற்றியும் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி அம்மா, என்னை கூப்பிட்டு அழைத்து அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு

நேரம் 10:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில யூத் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கிறோம்.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே.

रे शोर। अरे बाबा शोर नहीं, शोर शोर शोर।

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில். வெளியூர் மற்றும் செல்லிடப்பேசி அழைப்பாளர்கள் 0452. மதுரையுடைய எச்டி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாம் தர இருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் மைதிலி என்னை காதலி. எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:09.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர்

மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 12:10. சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய தோழி யார் என சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோங்கம்மா. மல்லிகா மேடம் சொல்லுங்க, இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்? கேட்டுருமா? ஏதோ ஒலிக்குது. நன்றி நன்றி.
2: ஏய் டாக்ஸி டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi!
0: பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதனு ஓனாய் அழுது
0: கோபமே
1: ஆண்
0: பாவமே நீ எங்கு செல்ல கூடும் என்ன மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடுது.
1: ஏன் இப்படி ஏனம்மணி நாடகம்?
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே ஏறடி.

0: Stop it, man. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின் பனி போவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத. போயா
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்
1: ஐ லவ் யூ நீங்கு செல்லக்கூடும் என்ன கீதே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லெஃப்ட்?

0: பாட்டியா? அவன் டியூன் தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர பிம்பாகுமா?
0: டோன்ட் ஃபாலோ.

0: என்பதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
2: நேரம் 12:17. சிநேகிதே நிகழ்ச்சியில இப்ப இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய தோழியை சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார், மதுரை மாவட்டம்
2: குளமங்கலத்திலிருந்து.
3: நன்றி.

0: நேரம் 12:22.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:23:45 நொடியில் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. சொல்லுங்க மேடம்.
2: மனதெண்களை கடித்தல் குறித்து சொல்கிறேன். திருவாசகத்துல புழுவாய் கிடைக்கிறோம் புண்ணியா உன்னடி என்மனத்தை வலுவாக இருக்க வரந்தரம் என்று வையகத்தை சொல்வார்த்தி இறங்கி இருந்து அழுத்தை செய்ப்பா திருப்புலியூர் செழுநீர் புனத்தங்கை செஞ்சடன் மேல் வைத்த தீவண்ணனே. நன்றி, வாய்ப்பு நன்றி சார்.
1: மிக்க நன்றி. இதோ பி. சுசிலாவின் குரலில் பாடல் ஒழிக்கிறது நெஞ்சிலூர் ஆலயம் படத்திலிருந்து.

நேரம் 12:27. சிநேகிதிய நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தொலைபேசி வழியை நேரலையாக தோழிகளின் விருப்பப்பாடல் கேட்கலாம். நேரலை தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இனி பாடல் ஒலிக்கிறது. கீதாஞ்சலி படத்திலிருந்து இளையராஜா, சித்ராவின் குரல்களில்.

0: நேரம் 12:33.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
3: தினமும் காலை 5:30
4: இசையமுதம். அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:35.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி

0: மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: தொடர்வது மணி 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. CBSEயில் 9 முதல் 12 வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு CBSE தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு

0: குமாரன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நிறைவடைகிறது சிநேகிதியே. நேரம் இப்பொழுது 12:55.
1: கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் பகல் 1:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரின் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் பகல் 1:06. இதயம் தொட்ட இனிமையான பாடல்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் கேட்கலாம். கொடிமலர் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் PB ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாடல் இதோ.

0: வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் பகல் 1:10 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக. MS விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள்ல PB ஸ்ரீனிவாஸ் குரல்ல பாடல் இதோ.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா. உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா.

எதற்கும் தெவிட்டாத கானங்களாய் கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். நேரம் பகல் 1:15. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திற்காக. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா இவர்களின் குரல்களில்.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக.

பசுமை மாறாத நினைவுகளின் ராகமாய் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். இனி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக

நேரம் பகல் 1:26. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திற்காக. MS விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலி வரிகளில் இந்த பாடலை பாடியிருக்காங்க TM சௌந்தரராஜன் மற்றும் BB ஸ்ரீனிவாஸ்.

நேரம் பகல் 1:30. வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திற்காக. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் இதோ.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை

0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் பகல் 1:36. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் நிறைவான பாடல்

0: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
1: நிறைவடைகிறது வசந்த கானங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக

0: இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 1,000,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15 தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6,00,000 ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 1,000,000 மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20,00,000 மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐ பி எல் 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு

0: பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi to reach Gothenburg this afternoon on a two-day visit to Sweden. Will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defense. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளைபொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
3: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு வந்து 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்லாம் என்னென்னு தெரியாது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டால் 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்மந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து வானொலி உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோ இல்லைனாலும் அவங்க செல்போனில் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்மந்தமாக நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னு முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
3: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்திங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம் குரோப்புளம் இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படுகையில் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வெளியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உடனே எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம். அதை அன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை

0: பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணணும், என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்கிது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், ஏதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மை துறை எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மை துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கிறது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த கால மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வேணால் வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசான் மணி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த உழவர்கள் நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்கிற ராத்திரி ரேடியோ வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனபார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில் என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயல் பிறகு இருக்கீங்களா. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொல்லிங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது போனது வந்தது எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணும்
2: மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான்வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லாரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க ஆட்டுக்கு சீக்கிரம் எப்போ நான் நேரத்து கூட ரேடியோவில் கேட்டால் பார்த்துக்கிறது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்றைக்கி அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாக்குடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு மானம் மேகம் மேல 9 மணி வரைக்கும் நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை

0: ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார், கோழி வளர்ப்பு வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும்னு வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்கறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் ஒன்று கேட்குறாங்க, இல்லைன்னா ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்று கருத்து முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கய்யா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பா. இன்னைக்கு பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா என்ன, மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கய்யா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும் அதாவது பழம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாதுகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகளை வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்சோடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிக்கலாம், நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்புறம் வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சது இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்பி அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசு பிள்ளாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சு விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கய்யா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோடு இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதால நல்லா எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நல்லா அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கிறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன் சார்.
1: இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேரம் 2:31:20 ஆயிட்டுருக்கு. கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம் கேட்க போறீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. புலம்பெயர்ந்து போகிறாள் அவள் புதிய உறவை தேடி. அவளின் நிஜம் அவனோடு இல்லை, அவள் விட்டுச் சென்ற தடங்கள் மட்டும் அவனோடு என்றும் இனிமையாய்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒட்டி பிறந்தவள் அல்ல, ஒட்டி பிறந்தவள் அல்ல, ஓடும் உதிரம் ஒன்றுதான், தாளாட்டும் தாய் போல தாங்கி பிடிக்கும் தந்தை என அவனுக்கு எல்லாம் அவள், துவண்டு அழுகையில் மட்டும் தோல் சாயம் செய்யென என்றும் அவனுடன் அவள்.

மணி 41:32 நொடிகள்ல கவிதையோடு இனிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இன் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் பேசாமடந்தை அவள் பெற்ற தாயின் மறு உருவம். அவள் அவன் மீது கொண்ட அன்பிற்கு ஆழ்கடலும் ஈடில்லை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கவிதையும் கானமுமாய் கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. பல விஷயங்களில் வேற்றுமை, பல விஷயங்களில் வேற்றுமை, இணையாத தண்டவாளமாய் எதிர் எதிர் துருவமாய் என்றும் இருக்கும் நமக்குள் இருப்பது இரத்த சொந்தம்.

கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் நிறைவாக தூரங்கள் ஒன்றும் தூரமில்லை, எண்ணங்கள் என்றும் ஒன்றெனும் போது, உடன்பிறப்பே என்றும் அவளுடனே அவளது பயணம்.

0: வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 2:55, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர்

சென்டிமீட்டர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துரை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம் சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்பக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர்.

0: திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1.35 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி

கிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

வணக்கம் நேயர்களே, நேரம் பிற்பகல் 3:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் முதல் பாடலாய் கேட்கலாம் உதயம் NH4 திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் நா முத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதுவும்.

நேரம் பிற்பகல் 3:10. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாகை சூடவா திரைப்படத்திற்காக. கிப்ரன் இசையமைப்பில் கார்த்திக் நேதா வரிகள்ல ரஞ்சித் மற்றும் நேஹா பாஷின் குரல்கள்ல பாடல் இதுவும்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:15. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இறுதி சுற்று திரைப்படத்திற்காக. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் விவேக் வரிகளில் தி குரல்ல பாடல் கேட்கலாம். இதோ

நேரம் பிற்பகல் 3:20. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் சுல்தான் திரைப்படத்திற்காக.

0: dai zombie.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் பிற்பகல் 3:26. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வணக்கம் சென்னை திரைப்படத்திற்காக அடுத்த பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் கார்கி வரிகளில் அனிருத்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் பிற்பகல் 3:33. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நீர்பறவை திரைப்படத்திற்காக. NR ரகுநாதன் இசையமைப்பில் வைரமுத்து வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமார் குரல்ல பாடல் ஒலிக்கிறது.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பிற்பகல் 3:40. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் அண்ணாத்த திரைப்படத்திற்காக. டி இமான் இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம் இதோ.

நேரம் 3:45. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் குட்டி திரைப்படத்திற்காக. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் தாமரை வரிகளில் சாகர் மற்றும் சுமங்கா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:50. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கொடி திரைப்படத்திற்காக. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஆனந்த், அரவிந்த், தக்ஷன், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: அடிக்கிற கொடையிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெறிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர்

பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் மாலை 4:20 ஆயிற்று. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேரம் மாலை 4:00 ஆயிற்றுக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான சண்டே ஸ்பெஷல் இனிய மாலை வணக்கம். இரவுக்கு முன் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில? இன்றைய நிகழ்ச்சியை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க, எப்படி இருக்க போகுது?
0: எப்பயுமே ஆட்டக்களம் அப்படின்னாவே அதிரடியா தான் இருக்கும் அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனா என்னன்னாக்க, இன்னைக்கு வரிசையா நேயர்களை நம்ம சந்திக்க போறோம்.
1: ஆமா,
0: அதுவே ஒரு ஸ்பெஷல் தான்.
1: கண்டிப்பா. ஆமா, அடுத்தடுத்த நேயர்களை குயிக்கா சந்திக்க போறோம். அதற்கான எண்களை நீங்களே சொல்லிடலாம்.
0: மதுரை முன் இணைப்பான 0452 தொட்டு 25-30-170 என்ற எண்ணிலும், 25-30-171 என்ற எண்ணிலும் வரலாம். ஆனால் நல்லாவே தெரியும் நேயர்களுக்கு, 25-30-170 என்ற எண் முதன் முறையாக பேச வரக்கூடிய நமது நேயர்களுக்காக. அடுத்து 25-30-171 என்றது வந்து வளமையான நேயர்களுக்காக வச்சிருக்கக்கூடிய எண்கள்.
1: ஆமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய நேர்கள் நம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ்
0: மற்றும் லாவண்யா
3: மற்றும் சூரியகலா.
1: எஸ், மூணு பேரும் சேர்ந்து உற்சாகமா இன்றைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டுடைய பேரை சொல்லவே இல்லை பாத்தீங்களா?
0: அதான் சஸ்பென்ஸ்னு சொன்னோம்ல.
1: ஓ, சஸ்பென்ஸ் தான் விளையாட்டு பேரேவா?
0: இல்ல, விளையாட்டு பேரே அப்படின்ட்டாவே இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதிரும் புதிரும்.
1: எனக்கு எதிரா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அதே போல நான் அவங்களுக்கு ஆப்போசிட் உட்காந்துருக்கேன். அதே போல விளையாட்டு கூட எனக்கு எதிரும் புதிரும் அப்படிதான் வந்து விளையாட போறோம். என்ன விளையாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்க சொல்லுங்க.
0: ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப எளிமையான விளையாட்டு. ஏன்னா எல்லா நேயர்களையும் ஜெயிக்க வச்சு அவங்களோட சந்தோஷம் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட ஆகாஷ்வாணியோட
1: வேற லெவல். நீங்க பேசுறதுதான் மத்தவங்களை மகிழ்வித்து மகிழ் அப்படின்றதுதான் இந்த விளையாட்டினுடைய நோக்கமும் கூட. எதிரும் புதிரும் இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னா, உதாரணமா ஒரு படத்தினுடைய பெயர் நாங்க சொல்லுவோம், அந்த படத்தை ஒட்டி அப்படியே ஆப்போசிட் பேரை நீங்க சொல்லுவீங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிருக்கீங்களேன்.
0: வெயில் அப்படின்னு சொன்னா
1: மழை அப்படின்னு நான் சொல்லணும்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அப்ப நான் புடிச்சிட்டேன். அப்ப நான்
3: மழையின் படம் பேர் இருக்கா?
1: ஆமா இருக்குல்ல. சூரியகலா ரொம்ப அப்டேட் இல்லாம இருக்காங்க.
3: இல்ல, நேயர்கள் யோசிப்பாங்கல்ல, படம் பேர் தான் சொல்லணுமா இல்ல ஆப்போசிட்டா
1: சொன்னா? மழை அப்படி சொல்ல வரீங்க சூரியகலா, இஸ் ஆல்வேஸ் கிரேட். எஸ், அதாவது ஆப்போசிட் படத்தினுடைய பேரை நம்ம சொல்லணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு எதிரும் புதிரும்.
3: இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15-18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 liter பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபயர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்கா?

0: அதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: எதிரும் புதிரும் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்க வராங்க பாக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். சொல்றது யாருங்கிறது?
4: மதுரை மாவட்டம் டி கள்ளிப்பட்டியில இருந்து ஜெயக்குமார் என்பவர்
3: பேசுகிறேன்.
5: சொல்லுங்க, முதன் முறையா பேசுறீங்களா?
4: நான் ரொம்ப தடவை பேசுறேன்.
5: ரொம்ப தடவை பேசிருக்கீங்க. விதிமுறை எல்லாம் தெரியல?
4: தெரியும்.
5: சரி, கேட்கலாமா கேள்விய?
4: எதிரும் புதிரும் கேளுங்க.
5: தலைவா
4: தலைவி
5: அருமை. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
3: மன்னன் கேக்குறேன்.
5: அதாவது இவங்க வந்து இளவரசிலேயே இருக்காங்க. அரசி இளவரசி அப்படின்ட்டு மன்னன் அப்படிங்கல, அதுக்கு ஆப்போசிட்டா.
3: ஓகே, ஓரளவு மன்னன் மரத நாட்டு இளவரசியை சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்து அமைதிப்படை.
4: புரட்சிப்படை.
5: புரட்சி படை அப்படின்னு பொறுமையா இருக்குது. இப்படி ஒரு படை இருக்கா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க.
3: சின்ன தம்பி
6: எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: இனிய உற்சாகமான ஆட்டுக்கலம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நடந்துருக்கோம். எதிரும் புதிரும் அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப சூப்பராக வந்து நேர்கள் வந்து உற்சாகமாக பங்கு பெற்று இருக்காங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்லுதியா, எங்கேருந்து பேசுறீங்கயா?
0: என்னாச்சு, வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. உடல்நிலை சரியில்லையா? கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றீங்களா? ஓகே, சரியாயிடும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா
2: விளையாடுறதுக்கு?
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கருப்பு ரோஜா. சூப்பர் ரோஜா. அடுத்து உங்களுக்கான அடுத்த வார்த்தை மெய்யழகன். மெய்யழகன். அழகன்
2: அப்படின்னா
0: மெய்யழகி சொல்லிருந்துக்கலாம். ஓகே, எனிவே அதுவும் கொஞ்சம் ஓரளவு கரெக்டா இருக்கு. ஓகே, அடுத்த வார்த்தை உங்களுக்காக வார்த்தை எஜமான். வாழ்த்துக்கள், தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். யார் எங்க வராங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் காசிமான் ஐயா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இன்றைய விளையாட்டு எதிரும் புதிரும், அதாவது இன்றைக்கான விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை இதோ லாவண்யா சொல்லுவாங்க.
1: சூரியன். சூரியன். என்னது
0: சூரியன்? சூரியன்.
2: சூரியன்னா சந்திரன்.
1: ஓகே, சந்திரன். ஆனா சந்திரன் படம் இருக்கா?
0: சந்திரன் அப்படின்னு படம் இருக்கா?
2: சந்திரன்ல படமா?
0: சூரியனுக்கு ஆப்போசிட்
1: சந்திரன்ல படம் எடுத்திருக்காங்களா? பூமியில எடுத்திருக்காங்க, சந்திரன்ல படம் எடுத்திருக்காங்களா?
2: இல்ல, சந்திரமுகி.
0: ரைட், ஓகே. மழுப்பிட்டாரு. திருடா திருடி. திருடா திருடி.
1: ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லும். அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த பதிலுக்கு மேல பயங்கரமான பதில்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு.
0: நாம இணைந்திருக்கோம். இது நேரமாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 inch டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 inch டிவி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் மாலை 4:20, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: எதிரும் புதிரும்
3: அதிரடியான ஆட்டக்களம்.
4: ஆமா, இப்ப அடுத்ததா வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
3: யாருங்க இருந்து பேசுறீங்க? காரைக்குடியிலிருந்து சுவாமிநாதன் பேசுறீங்க. ரைட், ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை இது உங்களுக்காக.
4: அபூர்வ சகோதரர்கள்.
3: அபூர்வ சகோதரர்கள்
4: கேக்குதுங்களா?
3: ஓகே, அபூர்வ சகோதரருக்கு அபூர்வ சகோதரியா?
5: ஆமா.
3: சரி, தர்மம். தர்மம், தர்மம்,
5: தர்மம்.
3: தப்பு, ஆப்போசிட்ல சொல்லணும். தர்மம், தர்மம்,
4: எதிரெதிரான வார்த்தைகள் தான் நம்ம சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படிங்கல தர்மம் அப்படின்னா
3: என்ன வார்த்தை வரும்?
5: பணக்காரன்.

0: இல்லை. ஓகே, எனிவே ட்ரை பண்ணாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தர்மம் அப்படின்னு என்ன படம் ஆப்போசிட், நீங்கள் என்ன படம் சொல்லுவீங்க?
1: நம்ம சொல்றதை விட நேயர்கள் சொல்றது
0: இருக்கும். ஆமாம், தர்மம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னு அடுத்த நேயர் சொல்லுவாங்க. காத்திருப்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். ஜெய் இந்து. பாலசுப்ரமணியம்.
0: வணக்கம் ஐயா. ரெடியா இருக்கீங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்களேன். தர்மம்.
2: அதர்மம்.
0: பாரு, வா, சூப்பர். எங்க வீட்டு பெண்?
2: எதிர் வீட்டு பெண்.
0: அடுத்த வீட்டு பெண். ஓகே,
2: வீட்டு பெண்
0: இல்ல, எங்க வீட்டு பெண்ணுக்கு அடுத்த வீட்டு பெண் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னு சொல்ல வரேன். எங்க வீட்டு பெண்ணா எதிர் வீட்டு பெண்? ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. அழகன். அழகி. சூப்பரா சொல்லி முடிச்சீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேலூர்ல இருந்து. ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா, மீண்டும் வரும்முறை. சாத்தையா. ஓகே ஐயா, உங்களுக்கான வார்த்தை
1: கேக்கலாமா? அண்ணன்.
0: அண்ணன்.
2: அண்ணனா?
0: தம்பி. சூப்பர். ராட்சசன். ராட்சசன்.
2: ராட்சசனா? ராட்சசி.
0: சூப்பர். பாம்புச்சட்டை.
2: ஒண்ணு கேக்கல சார்.
0: பாம்புச்சட்டை. பாம்பு சட்டை.
2: பாம்பு சட்டையா?
0: பாம்பு சட்டை. வேற என்ன சட்டை இருக்கு ஆப்போசிட்?
1: ரொம்ப எளிமையான கேள்வி இது. சட்டை அப்படினு சொல்றவே டக்குனு எல்லாருக்குமே இந்த
0: படம் வந்திருக்கும்,
1: ஞாபகம் வந்துரும்.
0: பாம்பு சட்டை. ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம்.
1: அடுத்ததான்
0: பழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிலான்மையர்களே.

0: நேரம் மாலை 4:29. நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம்.
1: ஆமா, ஆட்டக்களத்துல என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா
0: எதிரும் புதிரும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேர்கள் ரொம்ப உற்சாகமா விளையாண்டுட்டு இருக்காங்க. நேர்கள் பங்கு பெற வேண்டிய எண்கள்
1: 25, 30, 170 என்ற எண்ணில் முதன் முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25, 30, 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேயர்களும், 0452 என்ற
0: மதுரையின் முன்னிணைப்போடு ஓகே பேச காத்திருக்கக்கூடிய, விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி,
0: மகிழ்ச்சி, உற்சாகம். அடுத்து வேற என்ன வார்த்தை? ஓகே, ஓகே, உங்களுக்கான வார்த்தை இதோ.
1: மனிதன்,
0: மனிதன்,
1: மனிதன்.
3: இதுக்கு வேறு பெயரா?
0: இதுக்கு ஆப்போசிட். மிருகம். சூப்பர். 16 வயது நிலை.
3: 16 வயது.
0: இது வந்து ஒரு கேம், ஒரு கேம் ஓரியண்டடா அப்படியே கொண்டு போனா அது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். 16 வயது நிலை. மன்னாதி
1: மன்னன் சொல்லிட்டாவே என்ன சொல்லுவாங்க, நல்லவங்க.
0: அவங்களோட கெட்டவன் என்பது தவறான பதில். மன்னாதி மன்னன் என்று கேள்வி கேட்கிறோம், நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் சொல்லியிருந்துருக்கணும். நான் கெட்டவன் சொல்கிறேன், நல்லவன் கேட்டதை நீங்கள் கெட்டவன் சொல்லணும், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, எனிவே அழகாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்களுக்கு. தொடர்ந்து நேரம் மாலை 4:31 ஆயிட்டுருக்கு. பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உக்கரபாண்டி பேசுறீங்க? எப்படி நீங்க அந்த ரைமிங் வருவீங்க பாத்தீங்களா? நான் டைமிங் கரெக்டா சொன்னேன் பாத்தீங்களா? மதுரை பாலங்கிறது பத்தி உக்கரபாண்டி பேசுறேன் சார் அப்படின்னீங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை
1: கேட்கலாமா?
4: உங்களுக்கும்

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதவன் புதுசா படம் எடுக்க ஏதாவது பேர் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆதவி அப்படின்னு
2: வச்சுக்க வேண்டியதா,
1: வச்சுக்கலாம்.
2: ஆதவன் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கு?
0: சந்திரோதயம்.
2: சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சந்திரோதயம் வந்துட்டாரு. அடுத்த கேள்வி, கில்லி கில்லி கில்லி. இப்போ இப்போ மாட்டுவீங்க, இப்போ மாட்டுவீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. கில்லி
0: கில்லி
1: ஒரு விளையாட்டு பேரு. அதே மாதிரி விளையாட்டு பேரு ஏதாவது ஒரு படம் இருக்கும், அந்த படங்களை சொல்லணும்.
2: கில்லிடா கில்லிடா. அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஆமா, சட்டுகுடு என்பது தவறான பதில். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் இது கரெக்டா. கில்லிக்கு ஆப்போசிட் என்ன சொல்லி அடிக்கிறார் பார்ப்போம். நேர மாலை 4:33 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். யார் எங்க பேசுறீங்க?
1: சொல்லித்தான்
2: பாருங்களேன். கில்லி அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஆமா,
4: உங்களுக்கான
2: வார்த்தை மேடம் சொல்லுங்க.
1: ராட்சசன் அப்படிங்கிறது வார்த்தை.
2: ஆமா ஆமா,
4: மனிதன்.
2: மனிதன் என்பது தவறான பதில். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நேரம் மாலை 4:34 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும்
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
2: ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கோம்
1: எதிரும் புதிரும் அப்படிங்கிற விளையாட்டு.
2: நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன் இணைப்போடு
1: 25 30 170 என்ற எண்ணில் அறிமுகமாக கூடிய முதன்முறையாக பேசக்கூடிய நேயர்களும்,
2: 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேயர்களும் விளையாட ஓடி வாங்க, விளையாடலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம் மேம். மதுரை மாவட்டத்திலிருந்து ரம்யா பேசுறீங்க சார்.
2: மதுரை மாவட்டத்திலிருந்து ரம்யா பேசுறீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா ரம்யா? உற்சாகமான மாலை வணக்கத்தோட வருது யாரு? வணக்கம் மேடம், சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க? முனிச்சாலையில இருந்து சக்தி பேசுறீங்க. ஓகே மேடம், நீங்க அவங்களுக்கான வார்த்தையை சொல்லுங்க. லாவண்யா மேடம்
1: சொல்லலாமா? அமைதிப்படை.
2: அமைதிப்படை, அதற்கு ஆப்போசிட் எதிரும் புதிரும் என்னவா இருக்கும்? அமைதிப்படை, அப்ப வேற என்னமோ ஒரு படை வரும், என்ன படை?
1: ராணுவப்படை.
2: படம் இருக்கா? இல்ல மேடம், சக்தி மேடம் இது தவறான பதில்.
1: ராணுவ வீரன் அப்படின்னு படம் இருக்குது எனக்கு தெரியும், ஆனா இப்படி ராணுவ படைன்னு புதுசா ஒரு படம்.
2: ஓகே, ட்ரை பண்ணாங்க ரம்யா மேடம். அவங்களுக்கான வாழ்த்து, சக்தி மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: கெட்டவனுக்கு கெட்டவன் படம் இருக்கா
2: விளையாட்டுல இருந்து விடைபெறுகிறீர்கள். நன்றி, தொடர்ந்து அடுத்த நேரம்.

0: சந்திக்கலாம். நேரம் மாலை 4:37. வணக்கம்,
1: என்ன பேர் இருக்கீங்க, பேசலாம்?
0: ஆ வணக்கம், பேசலாம். பசுமலையிலிருந்து மேரி மேடம், ரெடியா இருக்கீங்களா? ஓகே மேரி, உங்களுக்கான வார்த்தை இதோ
1: கில்லி.
0: அதனால நீங்களும் விடைபெறுகிறீர்கள். நன்றி, அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக வணக்கம், வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யார் இங்கிருந்து?
2: விருதுநகர் மாவட்டம் குன்னூர்லேருந்து முருகேசன். ஆனால் இந்த விளையாட்டுக்கு நான் ஒரு நாளும் வந்ததில்லை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்.
0: இது என்ன விளையாட்டு அப்படின்னா, மீண்டும் உங்களுக்காக விதிமுறைகளை சொல்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இன்றைக்கி என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, எதிரும் புதிரும், அதான் வந்து விளையாண்டுருக்கோம். நாங்கள் ஒரு படத்தினுடைய பெயரை சொல்லுவோம், நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு படத்தினுடைய பெயரை சொல்லுவோம்.
2: இல்லை, கிள்ளின்னு சொல்லுறீங்களே, துள்ளி பாயணும், சரியா இல்லையா?
1: துள்ளி பாயணும் தான், சரிங்களா? அது எப்படின்னா, மெய்யழகன் அப்படின்னா மெய் அழகி அப்படின்னு அழகா சொன்னாங்க. எஜமான் அப்படிங்கல
0: தொழிலாளி அப்படின்னு சொன்னாங்க,
1: சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிரான ஒரு
0: பதில சொல்லணும்,
1: அதுவும் இருக்கணும். அந்த
0: அப்படின்ற படம் பேர் இருக்கணும்,
2: சரிங்களா?
0: படத்துல அப்படி இருக்கணும். இதுதான் வந்து விளையாட்டு. ஓகேவா? விதிமுறை சொல்லி முடிச்சாச்சு, உங்களுக்காக எல்லா நேரம் கேட்டு முடிச்சிருப்பாங்க. இப்ப சொல்லுங்க ஆன்சர். கில்லி.
2: சொல்லுங்க.
0: கில்லி.
2: கில்லி தானே சொல்றீங்க?
0: ஆமாங்க. ஓகே, மீண்டும் ஒருமுறை நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு கூட நீங்கள் மீண்டும் இணையலாம், தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:38. வணக்கம், வருக வணக்கம்.
3: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் சுப்பிரமணியன் பேசுகிறேன்
0: சார். வணக்கம் சார், சுப்பிரமணியன் சார், ரெடியாக இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை
1: ஆதவன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சந்திரோதயம் அப்படின்ற ஒரு பதில் நம்மளுக்கு வந்திருந்தாலும்
0: இன்னொரு பதில் இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சுப்பிரமணியன் சார் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில தொடர்ந்து நம்ம அடுத்த நேயரையும் சந்திச்சுட்டு வந்துடலாம். வருக வணக்கம், வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டியிலிருந்து ரகுராமன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ரகுராமன் சார். தேனியில உற்சாகமான திருவிழா போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு திருவிழாலாம்?
4: நல்லபடியா போயிட்டு இருக்கு சார், எதுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம்.
0: ஓகே, மகிழ்ச்சி,
4: நல்லா உற்சாகமா நல்லா போயிட்டு இருக்கு சார்.
0: சூப்பர் சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தை இதோ
1: காடு.
4: காடு. காடு பூ.
1: காடு பூவா?
0: காடுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படி யோசிக்க.
4: காடுக்கு ஆப்போசிட் நகரம்.
0: காட்டுக்கு ஆப்போசிட்
1: நகரம் சொல்லலாம்.
0: சரி வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த வார்த்தை,
1: அடுத்த வார்த்தை 16 வயது நிலை.
0: இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்க நினைக்கிறேன். பாப்போம், 16 வயது நிலை, அதுக்கு என்ன வயது நிலை ஆப்போசிட் வரும்?
4: 36 வயது நிலை.
0: வா, பாத்தீங்களா, ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், தேடில இருந்து வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:40 ஒரு பாடலை தொடர்ந்து மீடி மணிலே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: எப்போதும் உங்களை இன்னை செய்தியில் நினைய செய்வது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம்.
1: இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில எதிரும் புதிரும், அதாவது இன்றைக்கான விளையாட்டு ரொம்பவே ஜாலியா உற்சாகம் நடந்துட்டு இருக்கோம். நேர்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: ஆமா, நம்ம எதிர்பார்த்த விடை ஒன்னா இருக்கும், அவங்க சொல்ற விடை.
1: ஆமா, லாவண்யா, இன்னொரு விஷயம் இல்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்த விளையாட்டு நோக்கமே என்னன்னா மத்தவங்கள சிரிச்சு சந்தோஷமா வச்சுக்கணும்.
2: சந்தோஷமா இருக்கோம்.
1: முதல் மரியாதை. முதல் மரியாதை,
0: அந்த மரியாதை அப்படின்னு வர்ற மாதிரி
1: இன்னொரு படத்தை பேர் கூட சொல்லலாம் நீங்க. முதல் மரியாதை மட்டும் கொடுக்க முடியுமா, இரண்டாவது மரியாதை கொடுப்போம்
0: அப்படின்றாங்க.
1: ஓகே, எனிவே தவறா பதில் சொல்றீங்க. அடுத்த நேயர் கேட்டா சொல்றாங்களா பாக்கலாம். வருக வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கே பேசுறீங்க?
0: ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராமமூர்த்தி
1: பேசுகிறேன். சூப்பர் ராமமூர்த்தி சார், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை முதல் மரியாதை.
0: இறுதி மரியாதை.
1: இறுதி வார்த்தையை கேட்கல. நீங்க அப்படி படம் இருக்கா இறுதி மரியாதைன்னு?
0: எனக்கு கொஞ்சம்
1: முதல் மரியாதை இப்போதைக்கு சொல்லுங்க.
0: என்ன
2: சொல்லுவோம்? எதிரா?
1: சூப்பர், அப்படி ஒரு படம் இருக்கு. ஓகே, எனிவே சூப்பராக ட்ரை பண்ணீங்க. வாழ்த்துக்கள். ராமநாதபுரத்துலேருந்து ட்ரை பண்ணீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
3: ஹலோ.
2: வானொலியை கேட்காம இங்க கைபேசியில பேசுங்க ஐயா. நீங்க இணைப்புல இருக்கீங்க.
3: ஹலோ, இந்த அசோகன் கடச்சனந்தன்ல பேசுறேன்.
1: அசோகன் ரெடியா இருக்கீங்களா? அசோகன்
3: ரெடியா இருக்கேன் சார்.
1: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை உத்தம ராசா.
3: உங்க ராசா?
1: என்ன ராசா?
2: எங்க சின்ன ராசா அப்படிங்கறத உத்தம ராசா
1: அப்படின்ற படத்துக்கு ஆப்போசிட்ல என்ன படம் வரும்? உத்தம ராசா, உத்தம ராசா, அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஓகே, அழகா ட்ரை பண்ணாரு. கடைசி ட்ரை பண்ணாரு. நமக்கு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஓகே, அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாண்மையர்களே, இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் எதிரும் புதிரும்.

0: நேர மாலை 4:53.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
0: அதிரடியான ஆட்டக்கலம் டே நிகழ்ச்சியில் வந்துட்டு இருக்கோம். எதிரும் புதிரும் நானும் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பேச போறேன். லாவண்யமணி நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எதிரும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு
1: 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும்
0: 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். எப்படி ஃபாஸ்ட் நாங்களும் பேசணுமா? சூப்பர். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இளமை தரம் இசை ஊற்று இசை காற்று மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரருக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம்ப்பா.
0: சொல்வது
2: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் முத்து அனுப்பிப்பா.
0: வாழ்த்துக்களை. உங்க பேர் அருமையா இருக்கு. ரெடியா இருக்கீங்களா?
2: கேளுங்களை முயற்சி பண்றேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை இதோ.
1: உத்தம ராசா.
2: உத்தம புருஷன்.
1: உத்தம ராசானா? விதவிதமான பதில்கள்.
0: உத்தம ராஜா அப்படின்னா உத்தம ராஜாவுக்கு யார் வந்து ஆப்போசிட்டா வருவாங்க? சரி ஓகே, அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை.
1: சரி, உத்தம புருஷன் அப்படிங்கறத ஒரு பக்கம் வச்சுவோம். தம்பிக்கு எந்த ஊரு?
0: தம்பிக்கு எந்த ஊரு?
2: எந்த ஊரு? தம்பிக்கு எந்த ஊரு?
0: தம்பிக்கு எந்த ஊரு? ஓகே,
2: எந்த ஊரு?
0: சூப்பர், ட்ரை பண்ணுங்க.
2: எதுங்க சார் நான்
0: சொல்றீங்களா?
2: ஊரு விட்டு ஊரு வந்து சொல்லலாமா?
0: இல்ல, தம்பிக்கு எந்த ஊரு?
1: ஊரு அப்படின்னே ஊரு விட்டு ஊரு வந்து.
0: ஆனா ட்ரை பண்றீங்க. வாழ்த்துக்கள் ஆண்டனி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நிறைய சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். சொல்றது யாரு இங்க இருந்து?
3: நான் கலா, முனிச்சாலை பக்கம் இருந்து.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா கலா மேடம்? ஓகே, உங்களுக்கான வார்த்தை நீயா.
3: என்ன சார்?
0: நீயா. படம் பேர் வந்து நீயா. ஆமா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு படம் பேர் நீங்க சொல்லுங்க. நீயா அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன படம் இருக்கும்?
3: யார் நீ?
0: நீயா, யார் நீ? ஓகே ஓகே. வெயில். வெயில். வெயில் என்ன சொல்றாங்க? வெயில், மழை சொல்லியாச்சு. வேற வார்த்தை வெயில்ல இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வெயில் ஆப்போசிட்ல இன்னொரு வார்த்தை. மழை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வேற ஒரு வார்த்தை, ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்கு இதுக்கெல்லாம். வெயில் ஆப்போசிட் படம் பேர் இருக்கு.
3: நிழல்.
0: நிழல்கள். ஓகே, அருமை. அடுத்த வார்த்தை
1: தெய்வ மகன்.
3: தெய்வ மகன். தவப்புதல்வன்.
0: தெய்வ மகன் தவப்புதல்வன் என்பது தவறான பதில். தெய்வ மகன் அப்படின்னா மகனுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடிய ஒரு பேரை சொல்லியிருக்கணும். ஏகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம பேசின ஒரு 15 நேயர்களுக்கு மேலே இன்னைக்கு இருப்பாங்க. 20 நேயர்கள் கிட்டே வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இன்னைக்கு விளையாண்டு முடித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிருந்து விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம விளையாண்டு காணிச்சோம். லாஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன படம் என்ன சொன்னீங்க, அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன எழுதி வச்சிருந்தோம் யோசிச்சிருந்தோன்றதை சொல்லிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. மனிதன்.
1: அசுரன்.
0: 16 வயதிலே.
1: 36 வயதிலே.
0: திருடா திருடா.
1: திருடா திருடி.
0: மன்னாதி மன்னன்.
1: வில்லாதி வில்லன்.
0: சூரியன்.
1: நிலா.
0: ஆ, நிலா படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அழகன்.
1: அழகி.
0: கில்லி.
1: மங்காத்தா.
0: ஆ, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அபூர்வ சகோதரி.
1: அபூர்வ சகோதரர்கள்.

0: தர்மம்
1: அதர்மம்.
0: எங்க வீட்டு பெண்
1: அடுத்த வீட்டு பெண்.
0: காக்கி சட்டை
1: பாம்பு சட்டை.
0: ராட்சசன்
1: ராட்சசி.
0: அண்ணன்
1: தம்பி.
0: காடு
1: வீடு.
0: காவிய தலைவன்
1: காவிய தலைவி.
0: கிங்
1: குயின்.
0: முதல் மரியாதை
1: ஊர் மரியாதை.
0: உத்தம ராசா
1: உத்தம வில்லன்.
0: தம்பிக்கு எந்த ஊரு?
1: தம்பிக்கு இந்த ஊரு.
0: ஈரம்
1: ஈரம் வெயில்.
0: வெயில்
1: வெயில்னா நிழல்கள்.
0: தெய்வ மகன்
1: தெய்வ திருமகள்.
0: நான்
1: நீயா
0: நீயா நான். ஓகே ரொம்ப சூப்பரா ட்ரை பண்ணாங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் சொல்லுங்க. மெய்யழகன்
1: மெய்யழகி.
0: தலைவா
1: தலைவி.
0: எஜமான்
1: தொழிலாளி.
0: மன்னன்
1: சேவகன்.
0: கருப்பு ரோஜா
1: வெளை ரோஜா.
0: அமைதி படை
1: அதிரடி படை.
0: சின்ன தம்பி
1: பெரிய தம்பி.
0: சூப்பர் தம்பி. ரொம்ப சூப்பரா இன்னைக்கு விளையாண்டு முடிச்சோம். இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்று பங்கேற்க முயற்சி செய்த அத்துணையர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ்.
1: லாவண்யா
0: மற்றும்
2: சூரியகலா.
0: நன்றி.

0: கண்டு மறைச்சு போய்
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனமுரடும் பாடல்களோடு மாலை தென்றல். சிந்திக்க முடியாத வயது இளம் வயது, ஆனால் சிந்தித்தே தீர வேண்டிய வயதும் இள வயதுதான் என்ற கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். இள வயதில் நம்ம ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக விளையாண்டு கழிச்சிருப்போம், அந்த நாட்களை மறக்கவே முடியாது. அப்படி 80-90களில் வெளியான திரைப்பட பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இதோ உங்களுக்காக முதல் பாடல், ஆடி வெளி திரைப்படத்திலிருந்து.

சங்கர் கணேசோடைய இசையில் ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். ஆடி வெளி திரைப்படத்திலிருந்து. நேரம் மாலை 5:08. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மனமயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல். தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 5:20. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மனமயக்கும் பாடல்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்னக்கிளி, அதனைத் தொடர்ந்து அரண்மனை கிளி. இதோ அடுத்தடுத்த பாடலாக கேட்டு ரசிப்போம். இது மாலை தென்றல்.

சென்னை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனி ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு நன்றி வாழ்த்துக்கள்.

துள்ளல் இசை போட்டு நம் உள்ளங்களில் மயக்கி கொண்டிருக்கின்றது இன்றைய பாடல்கள் மாலை திண்டலாக. இதோ ஒலிக்கின்றது அடுத்த பாடல், புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து.

0: நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் மாலை 5:41, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி துள்ளல் இசையோடு நம் உள்ளங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் மாலை தென்றல். கிளைமேட்டுக்கு ஏற்றமாய் ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? மௌனராகம் திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நிறமாலை 5:55 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். துள்ளல் இசை போட்டு நம் உள்ளங்களை மயக்கிய பாடல்களோடு மாலை தின்றல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இதுவரை எங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சி நிறைவான கானமாய் ஒலிக்கின்றது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம்

0: 20,000-க்கும் மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இலையே இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10:24 ஆயிட்டு இருக்கு. தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்கலாம். விலக்கேற்றும் வேலை.

0: நேர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி வளம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகளுடனான நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் டேக் வோண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இரவு 9:15 காற்றில் விரியும் கடிதமலைகள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும் கேட்கலாம், பண்பலை 103.3 MHz மட்டும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
2: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தாலும் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு

0: செய்தான். 700 மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
1: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலா

0: பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா த்ரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90. 1930களில் ஆரம்பிச்ச அந்த முதல் குரல் இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களோட வீட்டுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குல்ல. செய்திகள்ல ஆரம்பிச்சு சினிமா பாட்டு விவசாய தகவல்கள் கிரிக்கெட் கமெண்ட்ரின்னு வானொலி கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்ல. 90 வருஷங்கள்லாம் டெக்னாலஜில எத்தனையோ மாற்றங்கள் வந்திருந்தாலும் முகம் தெரியாத நண்பனோட குரலுக்கு இருக்கிற மவுசு மட்டும் இன்னும் குறையவே இல்ல. ஒரு காலத்துல கிராமங்கள்ல ஒரு ரேடியோவை சுத்தி ஒரு ஊரை உட்கார்ந்து செய்தி கேட்கும். இன்னைக்கு நம்ம கார்ல மொபைல்லன்னு எல்லா இடத்துலயுமே வானொலி நம்ம கூடவே பயணம் செய்து தகவல் தொழில்நுட்பத்துல எத்தனையோ புரட்சிகள் வந்திருந்தாலும் காதுகளுக்கு விருந்தளிச்சு கற்பனையை தூண்டுறது நம்ம ரேடியோ தான். வானொலியின் இந்த 90 ஆண்டு கால பயணத்தை கொண்டாடுற விதமா வானொலிக்கு 90 கேட்டுட்டு இருக்கோம். வானொலி வரலாற்றின் பொன்னான தருணங்களையும் மறக்க முடியாத அந்த குரல்களையும் தொடர்ந்து கேளுங்கள். வானொலிக்கு 90. நம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:45. மலர் மொட்டுக்களோடு இசை மெட்டுகளும் காற்றில் கலந்து மகிழ்விக்கும் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz கேட்கலாம் அந்தி பூக்கள்.

இசையில் விவேக் வரிகள், சித்ரீராம் ஸ்வேதா மோகன் குரல். கேட்டோம் பாடலை மசால் திரைப்படத்திலிருந்து. மகிழலாம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், கபிலன் வரிகளில், ஹேமச்சந்திரா குரலில் ஒலிக்க இருக்கிறது பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ணலவனுக்கு புள்ளும் ஆயுதம். திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். மதன் கார்கி எழுதியிருக்க இந்த பாடலுக்கு இசை சித்தார்த்த விபின், கார்த்திக் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

செம சூப்பரான பாடல்களாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதிபுகழ் நிகழ்ச்சியில் அடுத்ததா விவேக் மிர்மின் இசையில், பொன்ராஜ் வரிகளில், விஜய் பிரகாஷ் அஜீஸ் திவாகர்னு ஒரு பட்டாளமை பாடியிருக்கக்கூட பாடல் கேட்கலாம். வடகரி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ரகங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம். பொறியாளன் திரைப்படத்திற்காக MS ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைத்த பாடலை எழுதியிருக்காங்க. நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ்மா சாய்ந்த வீக்குரல்களில் கேட்கலாம் பாடலை.

0: நிறைவு பெறுகிறது அந்தி பூக்கள். தொடர்வது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சிவி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaipu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை 1 கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும்

0: செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும், மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கிக் கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும், யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%-7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை

தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 7:26. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்முடைய மகிழ்ச்சியை மட்டும் விட்டுறக்கூடாதுங்க அப்படின்ற அழகான வார்த்தையை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். ஒரு சூப்பரான ஹிட் சாங் தான் கேட்க போகிறோம். கண்ணும் கண்ணும் கொள்ளையெழுத்தால் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக நம்மை உள்ளத்தை கொள்ளை கொள்ள வருகின்றது இந்த பாடல்.

0: நேரம் 7:30 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த ஹிட் சாங் என்ன திரைப்படம் அப்படின்னா தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.
1: Hit

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த சூப்பர் ஹிட் சாங் கேட்டுட்டு இருக்கோம், டிக்கி லோனா திரைப்படத்திலிருந்து.

வாட் இது ஹிட்ல அடுத்த ஒரு ஹிட் சாங் கேட்க போறோம். என்ன திரைப்படம் அப்படின்னு பாக்குறீங்களா? காற்று விழிடை திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக, சரட்டு வண்டியில அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: பாடல் கேட்டும் கண்ணும் கண்ணும் குழையில்தான் திரைப்படத்தில் இருந்து.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 7:51 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக பேட்ட திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1.35 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணபிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ்

சிராக்ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06 ஏழு நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல குழந்தைகளின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது பட்டாம் பூச்சிகள். குழந்தை செல்வங்கள், உங்களுக்கு தெரிந்த குட்டி குட்டி கதைகள், கவிதைகள், படித்ததில் பிடித்த விஷயங்கள், நீங்கள் படித்த பாடல்களாக கூட இருக்கலாம், என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய குழந்தைகளும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பேசிய குழந்தைகளும் அழைக்கலாம்.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 8:22 பட்டாம்பூச்சிகள் கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம், பேசுங்கம்மா.

0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: கேக்குதுங்களா? ம், பேசுங்க. யார் பேசுறீங்க? குழந்தை இணைப்பில் இருக்கீங்க, நீங்க பேசலாமா? உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? திருப்போணத்துல இருந்து பேசுறீங்க. உங்க பேர் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? சரி, கொடுத்துடலாம். அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாட்டு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுங்க. சூப்பர்மா, என்ன ஸ்லோகம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான பாட்டு கேட்கலாமா? இன்னும் முடிக்கலையா? பிரீத் எடுத்துட்டு பேசுறீங்களா? சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, காற்றலைகள்.

நேரம் 8:27. நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை. கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவதில் அவன் ஞானஜி நேர்களே.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது நாம் கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து டேக்வாண்டோ பயிற்சிகள் இல்லாமல் கிக் பாக்ஸிங் பயிற்சிகள் அதுவும் கொடுக்கறதா சொன்னீங்க. கிக் பாக்ஸிங் பயிற்சிகள் அது எப்படி இருக்கும், இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
2: இப்போ டேக்வாண்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% கால்களை வச்சு தான் பண்ணணும். கிக் பாக்ஸிங் பண்ணீங்கன்னா 50% லெக் யூஸ் பண்ணணும், 50% ஹேண்டு யூஸ் பண்ணணும். இப்போ பசங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கையில் சண்டை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பஞ்சஸ்ஸு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிடிக்கும். இந்த கிக் பாக்ஸிங் வந்து மொதல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷான ஒரு ஸ்போர்ட்டாக இருந்துச்சு, அந்த ரிங்கில் போய் அடிச்சுக்கிறது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிக் பாக்ஸிங்லேயே வந்து ரூல்ஸுக்குள்ளே கொண்டு வந்து அதிலேயே வந்து ஒரு 4 பாயிண்ட் ஃபைட்டு, லைட் கான்டாக்ட், கிக் லைட்டு, ஸோ ரிங் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி பிரித்து அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிகினர்ஸாக இருந்தால் அவன் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஃபைட் பண்ணலாம், நல்லா விளாட்றவன் லைட் கான்டாக்ட், கிக் லைட், இந்த மாதிரி அவங்க பசங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஃபைட் பண்ணணும்னு. அந்த ஒரு டிசிப்ளின்டு வேயாக கொண்டு வந்தாங்க ஸ்போர்ட்டை. இப்போ எப்படின்னா நம்ம எஸ்டிஐடி ரெகக்னேஷனும் இந்த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வாங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற போது இதில் கலந்துக்கிற ஒரு டிஸ்ட்ரிக் சாம்பியன்ஷிப்பு, ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து எப்படின்னா ஒரு பையன் எனக்கு கிக்ஸு கால்களை வச்சு சண்டை போடுறதுக்கு பிடிக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கானா அவனை டேக்வாண்டோல இறக்கி விடலாம். இல்லை அவனோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவனோட ஸ்பீடு நல்லா இருக்குன்னா அவனை கிக் பாக்ஸிங்கில் இறக்கி விடலாம். நான் ஏன் அது கிக் பாக்ஸிங் எடுத்தேன்னா இது ஒரு ரெகக்னைஸ் ஸ்போர்ட்டாக வந்துருச்சு. ஸோ சில பசங்களுக்கு வந்து அப்பர் பாடியோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸோ அப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம், ரெண்டையும் ட்ரெயின் பண்ணலாம், அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அவன் செலக்ட் பண்ணி போய்க்குவோம். ஸோ அந்த பசங்களுக்கு டேக்வாண்டோ பிடிச்சா டேக்வாண்டோ கொண்டு போவோம், இல்லை எனக்கு கிக் பாக்ஸிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அந்த ஸ்போர்ட்டில் கொண்டு போவோம். பேஸ் வந்து எல்லாமே ஒன்று தான்.
1: இப்போ இந்த கிக் பாக்ஸிங் அதே மாதிரி இந்த டேக்வாண்டோ பயிற்சிகள் இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து காலை மாலை 2 பண்ணணுமா, இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், காலை மாலை வேணாம், ஏன்னா ஸ்கூல் போகிறாங்க அப்போ ரொம்ப டயர்டாயிருவாங்க, ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அவன் வந்து நல்லா ஹார்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து அவன் ஸ்கூல் போகணும் வரணும், இல்லை ஸ்கூல் போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி பண்ணால் நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ் அவங்களுக்கே தெரியுமே, ஸ்கூலில் ஸ்கூல்லேயும் படிக்கிறான், வீட்டுக்கும் ஹோம் ஒர்க் பண்ணுறான். முதலாக நாங்கள் வந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பசங்க 10th போனால் 12th போனால் வந்து அந்த ஒரு 2-3 நிப்பாட்டுவாங்க. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களே வந்து குவார்ட்டர்லிக்கு ஒரு கேப் விட்றாங்க, ஹாஃப் இயர்லி கேப் விட்றாங்க. நம்ம சொல்லும் போது என் வீட்லேயும் பொண்ணு இருக்கு, ப்ராக்டிஸும் பண்ணுது படிக்கவும் செய்யுது, பட் ஏன் அதை வந்து ஒரு எஜுகேஷனை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் கூப்பிட்டோம்னா அது ஸ்டடீஸ் பாதிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 or 4 அவங்க வந்து ஒரு 1.5 ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதுவே இப்போதைக்கு போதுமானது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஏன்னா இதில் பண்ணுறவங்க ஸ்டடீஸ்லேயே பேலன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்பு நம்ம தரதில்லை. ரெண்டாவதுலேயே வந்து நம்ம பயந்து என்ன பண்ணுறோம், படிக்க வச்சிடுறோம், அதுக்கான டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா.
1: சரி, போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க நீங்கள், இதற்கு வந்து இந்த புள்ளிகள்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த அடிப்படையெல்லாம் என்ன, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
2: டேக்வாண்டோன்னு எடுத்துட்டீங்கன்னா 2 வந்து ஃபுல் சேஃபான எக்யூப்மெண்ட்ஸோடு தான் உள்ளே போவாங்க. நமக்கு சண்டை போடுறதுனால இந்த கேமில் அடிபடுறதுலாம் கிடையாது.
1: சரி,
2: நம்ம ஃபேஸ் கவர் பண்ணிடுவோம், செஸ்ட்டுக்கு செஸ்ட் கார்ட் மாட்டிக்குவோம், கை காலில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான கார்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி 2 ஃபுல் கார்டோடு தான் போவாங்க. இப்போ டேக்வாண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ ரெட், ஒரு பையன் வந்து ப்ளூ கார்ட் போட்டிருப்பான், இன்னொருத்தர் ரெட் கார்ட் போட்டிருப்பான். இப்போ என்ன எதை வச்சு பாயிண்ட்ஸ் தராங்கன்னா அந்த செஸ்ட்டில் கார்ட் போட்டிருக்கான்ல அதில் அவன் வந்து கிக் பண்ணி ஸ்கோர் பண்ணான்னா அதுக்கு ஒரு பாயிண்ட், காலை நல்லா தூக்கி ஃபேஸ் லெவலில் அடித்தானா அதுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ நான் சொல்கிறது டைரெக்டாக அடிக்கிறது. இதுவே நல்லா அட்வான்ஸான கிக்ஸு, ஏரில் ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, சுற்றி சுற்றி அடிக்கிறது, இந்த மாதிரி அட்வான்ஸ் கிக் பண்ணும் போது அதுக்கு ஒரு பாயிண்ட், அட்வான்ஸ் கிக் பண்ணுறதுக்கு ஒரு அதிக பாயிண்ட் இருக்கும். ஒரு 2 ஒரு ரவுண்டு நடக்கும், இந்த 2 யார் அதிக பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் எடுக்க எடுக்க ரெஃபரிஸ் வந்து ஸ்கோர் நோட் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு ரவுண்டு முடியும் போது யார் அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து வின்னராக டிக்ளேர் பண்ணுவாங்க. 3 நடக்கும், அந்த 3 2 யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மேட்சோட வின்னர். ஸோ இதுதான் வந்து வின்னிங் கால்குலேட் பண்ணுற ஒரு சிஸ்டம் இந்த கேமுக்கு. இப்போ டெக்னாலஜிஸ் வந்து நிறைய வந்துச்சு. இப்போ முதல் என்ன பண்ணுவோம், நாங்கள் இந்த ஸ்போர்ட் ஆரம்பிக்கும் போது மேனுவலாக கையில் எழுதுவோம் ஸ்கோரர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்

0: எல்இடி ஸ்கிரீன் வச்சு ரெஃபரிஸ் கையில ஜாய்ஸ்டிக் அந்த இது இருக்கும், அதான் அடிக்கடிக்க ரெட் அடிச்சாலும் ரெட் அமுக்குவாங்க, ப்ளூ அடிச்சா ப்ளூ அமுக்குவாங்க. அந்த பாயிண்ட் வந்து விஷுவலா நம்ம வந்து விளாட்றவங்களும் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்போர்ட் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா வந்துச்சு. ஏன்னா பசங்களுக்கு தெரியும், முதல்ல கையில் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, அந்த ரவுண்டு முடியும் போது ரெஃபரி சொல்லும் போது தான் அவனுக்கே தெரியும் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு. இப்போ பிளேயரே பார்க்கல அந்த ஸ்க்ரீன்ல. அப்போ இப்போ ஒரு 3 பாயிண்ட் தான் வித்தியாசத்தில் இருக்கு, ஒரு 10 செகண்ட் தான் இருக்குன்னா அப்போ டக்குன்னு அந்த வின் பண்ணுறதுக்கு அவன் வேகமாக உள்ள வருவான், இன்னொரு 4 பாயிண்ட் எப்படியாவது எடுக்கணும் ஜெயிச்சிடலான்னு சொல்லி பிளேயருக்கு அந்த ஸ்போர்ட் வந்து நல்லா கொண்டு போச்சு. அந்த வின்னர்ஸை மாத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்துச்சு. இப்போ இன்னும் அட்வான்ஸாக போய் சென்சார் வந்துருச்சு, ரெஃபரி ஸ்கோரே போட தேவையில்லை, அவன் சாக்ஸில் வந்து சென்சார் இருக்கும், செஸ் கார்டில் சென்சார் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவனோட கால்கள் வந்து செஸ் கார்டில் அடிக்கும் போது பாயிண்ட் வந்துடும். இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்கோரிங்காக இருக்கும், நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஒரு எரர் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக சிஸ்டமைஸ்ட் ஆனதால கேமும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, ஸோ ஸ்கோரிங்கும் நியாயமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அட்வான்ஸ்டாக இந்த பிஎஸ்எஸ் சிஸ்டம் மூலமாக ஸ்கோரிங் போயிட்டுருக்கு. கண்ட்ரி ஃபுல்லாக இது வரல, ஆனால் அங்கங்கே இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் ஸ்கோரிங் சிஸ்டம், அது ஜாய்ஸ்டிக் அமுக்கிறது தான் இப்போ இருக்குது. ஆனால் இந்த பிஎஸ்எஸ் இந்த ப்ரொடெக்டிவ் சிஸ்டமும் இப்போ வருது, இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல வருது, கொண்டு வராங்க. இந்த மாதிரி வரும்போது கேமோட குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும்.
1: அதாவது அந்த சென்சார் மூலமா ஆட்டோமேட்டிக்காக அந்த புள்ளிகள் வந்து கணக்கிடும்.
0: ஆமாம், நம்மளோட மேனுவல் எரர் குறையும்.
1: சரி.

0: நீங்க வந்து ஒரு பயிற்சியாளராக மட்டும் இல்லாம பல்வேறு கிண்ண சாதனைகள்லாம் வந்து பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு கிண்ண சாதனைகள் பண்ணிட்டே வரீங்க. என்னென்ன கிண்ண சாதனைகள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க?
1: சென்னையில் இந்த ஆர்ட் நான் டீச் பண்ணும் போது அதுக்கான க்ரௌடு இருந்துச்சு. நான் வந்து எப்படின்னா எங்க மாஸ்டர் கிளாஸே பார்த்து பார்த்து டேக்வோண்டோனா எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டோட தான் நான் வேலையை விட்டுட்டு இங்கே மதுரைக்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் டேக்வோண்டோன்னு சொல்லும் போது நான் எப்படி மொத மொதல் அந்த டேக்வோண்டோங்கிற வார்த்தையை புதுசாக கேட்டனோ, இங்கே வந்து எல்லாருமே அப்படி தான் புதுசாகவே கேட்டாங்க. நான் பார்க்குற எல்லாரும் என் சொந்தக்காரவங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, தெருவில் இருக்க பசங்க, கராத்தே குங்ஃபுனா எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் டேக்வோண்டோனா அது ஒரு தற்காப்பு கலைனே அவனுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதான் யோசிச்சேன், என்னடா இது, நம்ம சென்னையில் இருக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு நம்ம இதை சொல்றது, இங்கே நம்ம எப்படி முத முத கேட்டோமோ அப்போ இங்கே அப்படி தான் இருக்கு. ஒரு ரெண்டு பேர்னா நம்ம புரிய வச்சிடலாம், வர எல்லாருக்கும் இது ஒரு ஆர்ட்டு, இது என்னன்னு புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த யூனிஃபார்ம் வந்து கராத்தே யூனிஃபார்ம் மாதிரி இருக்கிறனால அப்போ பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு கராத்தே கிளாஸ்ன்னு நினச்சிட்டு வந்து சேர்த்தாங்க. டேக்வோண்டோ தான் டீச் பண்ணுறேன், ஆனால் அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என் பையன் கராத்தே கிளாஸ் போகிறான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்னன்னா இந்த டேக்வோண்டோங்கிற ஒரு வேர்டை வந்து நம்மளோட மதுரையில் வந்து நல்ல அழுத்தமாக கொண்டு வரணும், நிறைய இடத்துக்கு நிறைய பேர் கற்றுக்க வைக்கணும். அப்போ ஏதாவது நான் பண்ணணும். நான் சும்மா வந்து நான் போய் எத்தனை பேர்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியும், நான் உங்கள்ட்ட சொல்லலாம், பக்கத்தில் இருக்க சொல்லலாம், ஆனால் நான் மதுரை ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அப்போ அது மீடியாவில் இந்த ஆர்ட் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். அப்போ அது வரணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து போட்டிகளில் போய் கலந்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு போட்டி ரெண்டு போட்டி தான் வரும், அது பத்தலை. அப்போ இன்னும் என்ன பண்ணணும்? அப்போ ஏதாவது உலக சாதனை மாதிரி பண்ணால் நிறைய பேர் பார்க்க வைக்கலான்னு பண்ணும்போது, அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம கின்னஸ் உலக சாதனை தான் பார்ப்போம். வியந்து பார்க்குற ஒரு உலக சாதனை தான் கின்னஸ் சாதனை, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இதோ ஒரு வழியை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் முத முதல் ஒரு ரெக்கார்டை எல்போ ஸ்ட்ரைக்ஸ் வச்சு நான் பண்ணேன். இப்போ கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இங்கே எல்லாரும் கின்னஸ் ரெக்கார்டா கின்னஸ் ரெக்கார்டான்னு அப்படி கேட்டாங்க. அப்போ எதில் பண்ணிருக்கீங்கமோ டேக்வோண்டோ. அப்போ டேக்வோண்டோ நான் என்னென்ன ஃபஸ்ட்டு என்னோட இன்டர்வியூவில் மீடியாக்கெல்லாம் சொல்லும் போது அடுத்த நாள் பேப்பர் நியூஸ் எல்லாம் வந்துச்சு, டேக்வோண்டோ பயிற்சியாளர் கின்னஸ் உலக சாதனை. அப்போ அந்த டேக்வோண்டோ பயிற்சியாளர்னு கூட வருது. அப்போ இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது பேப்பரில். அப்போ பேப்பரில் பார்த்துட்டு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, நீங்க அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதான்னு. அப்போ இது பதிவாது கரெக்டான சிஸ்டமாக இருக்கு. அப்போ நம்ம தொடர்ந்து எதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு ரெக்கார்டு ரெண்டு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு பண்ணும் போது நிறைய இடத்துல எனக்கு இப்போ ஒரு அவார்டு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு 200 பேர் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கே என்னெல்லாம் மைக்கில் சொல்லும் போது டேக்வோண்டோனா என்ன சொல்லி புரிய வைக்கலாம் இந்த ஆர்ட்டை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வழி எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் நான் கின்னஸ் உலக சாதனை பண்ணது. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா கண்ட்ரீஸ் என்னோட பேர் வீடியோ பண்ணி போடுறோன்னா பல நாடுகளில் வந்து அது டெலிகாஸ்ட் ஆகும், சோசியல் மீடியாவில் வர்றது. அப்போ அங்கே இருக்கிற பயிற்சியாளர்களுக்கும் நமக்கும் ஒரு போட்டி மாதிரி, இந்த ரெக்கார்ட் நீ பண்ணுற அப்போ அடுத்து நான் அதை பீட் பண்ணுறேன், அப்போ இன்னும் ஒரு கஷ்டமான ரெக்கார்டை பண்ணுறேன். முதல்ல நான் டெக்னிக்கலாக பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பிரேக்கிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன், பிளாக்ஸை வந்து எத்தி உடைக்கிறது, ஃபயர் பிளாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு வேறு டெக்னிக்கில் வந்து பிரேக்கிங்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் கின்னஸ் இணையதளத்தில் வந்து அவங்க என்னோட வீடியோ போடும் போது ரொம்ப ரீச் ஆச்சு. அப்போ என்னால் ஈஸியாக மதுரையில் வந்து டீமை பில்ட் பண்ண முடிஞ்சு. நீங்கள் தானே அந்த கின்னஸ் பண்ணுறவங்க, அந்த டேக்வோண்டோ அது என்ன, அது என் பையனை கற்றுக்கணும். இப்போ அந்த வேர்டு வந்து கராத்தே குங்ஃபூ மாதிரி என்னால் இதையும் கொண்டு வர முடிஞ்சு. அவங்கள அறியாமே அந்த டேக்வோண்டோ டேக்வோண்டோ டேக்வோண்டோன்னு வந்து அப்படி தான் நான் மதுரையிலே பெரிய டீமை பில்ட் பண்ணேன். இதுவரை இப்போ 37 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இத்தாலியில் வந்து 2024 வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி அங்க பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் ஷோல வந்து 1 நிமிஷத்துல வந்து 48 காங்கிரீட் பிளாக்ஸ் வந்து எத்தி உடைச்சேன்.
0: சரி,
1: இப்ப போன வருஷம் மும்பையில வந்து இந்தியா காட் டேலண்ட் 2025 வந்து எரியுற காங்கிரீட் பிளாக்கை வந்து 38 கையில உடைச்சேன், பிரேக் பண்ணேன் 30 செகண்ட்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு பெரிய ஸ்டேஜஸும் கிடைக்குது. நான் ரெக்கார்டா பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வேலை கண்ட்ரில என்னை கூப்பிடுறாங்க, இங்கே இந்தியாவில பெரிய ஷோல கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன டிவிலையும் ஷோஸ்லயும் பார்க்கும் போது நிறைய பசங்களுக்கு இதை போய் ரீச் ஆகுது. அது

0: பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. எந்த நேரமும் டெலிகாஸ்ட் ஆகும் போது பசங்க அதை பார்க்கும் போது என்னை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்லலாம் வந்து கேட்பாங்க. அப்போ அவனுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஸோ இந்த கின்னஸ் ரெக்கார்டு என்னன்னா, என்னால் இந்த ஆர்ட்டை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு. இன்னொன்று, நம்ம எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அப்போ பசங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. எங்கள் மாஸ்டர் இது பண்ணார், இது உடச்சார் தெரியுமா, அது உடச்சார் தெரியுமாண்ணா, அப்போ அவன் நல்லா வரான். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நீ நல்லா சாப்பிட்றா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, நீனும் என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகலான்னு சொல்லும் போது நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலை நல்லா ஈஸியாக மாற்ற முடியுது. ஸோ அதுக்கு தான் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது.
1: இந்த கின்னஸ் ரெக்கார்டு மூலமாக இந்த கலையும் வளருது, அதே மாதிரி மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு.
0: ஆமாம், அவன் கண் மாதிரி பார்க்குறான்ல. இப்போ நான் வந்து ஒரு போட்டி ஜெயிச்சுட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு நான் ஒரு மெடலை காட்டுறதும், நான் மாசம் மாதம் அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உடம்பு இது என்ன பண்ணீங்க, அது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு மேட்ச்ல வந்து இது உண்மையிலே நடந்தது. இது என்னன்னா, மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என் பையன் விளாடுறான், உட்காந்துருக்கேன், போயிட்டு பயந்துட்டு வந்துட்டான். அப்ப நான் சொன்னேன், நீ பாத்திருக்கியா, நான் கல் உடைக்கிறதெல்லாம் பாத்திருக்கியா, கல் உடைக்கும் வலிக்கும்ல, அது தெரிஞ்சும் பண்றேன்ல, அது ஏன் பண்றேன், நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு அதை ட்ரை பண்றேன், அதனால ஜெயிக்கிறேன், நீ ஜெயிக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிற, நீ போயிட்டு அடி வாங்கிட்டு வர, கிளாஸ்ல நல்லா பண்ற, நீ அதை மைண்ட்ல கொண்டு வா, நீ உடைக்கணும், நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணு, உன் பயத்தை உடைக்கணும்னு சொல்லும் போது ரெண்டாவது மூணு ரவுண்ட்ல நல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்மள ஒரு எக்ஸாம்பிளை காட்டும் போது அவன் நல்லா இன்ஸ்பயர் ஆறான். நம்ம மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள இறங்குவான். அவன் நல்லா ஒரு ப்ராக்டிஸ்ல இருக்கிற பயம் தான். அந்த செகண்ட் பயத்தை வந்து போக்குறதுக்கான ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக போட்டிகளில் கலந்துக்கும் போது கொஞ்சம் பயம் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி லேசாக ஒரு பயம் இருக்கும்போது இந்த மாதிரி சாதனைகள் சொல்லி அவங்களுக்கு அதை செய்ய அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு இன்னும் கொஞ்சம் உத்வேகமா செய்வாங்க.
0: ஆமா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்ல, நான் பண்றத அவன் பாக்குறான், நம்ம எதுவுமே பண்ணாம டீச்சிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம் வைங்கள, நம்ம என்ன பண்றோம்னு அவனுக்கு எதுவும் தெரியாது. அப்ப அவன் பிளைண்டா இருப்பான், அவன் மாஸ்டரே எதுவும் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை, அப்புறம் நம்ம என்ன பண்றது, அந்த ஒரு மைண்ட் செட் வரும். என்னைக்கு மாஸ்டர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட் முன்னாடி ஜெயிக்கிறாங்களோ அப்ப ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: சரி.

0: இப்போ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 37 கின்னஸ் சாதனைகள் படைச்சதா சொன்னீங்க, அடுத்து இன்னும் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ண போறீங்க, அதற்கான திட்டங்கள்லாம் இருக்கா?
1: கண்டினியூஸாக பண்ணிட்டு இப்போ கடைசியாக நவம்பரில் அந்த இந்தியா காட் டேலண்ட் ஷோவில் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன், இதுவரை நான் இன்னும் எதுவுமே அட்டம் பண்ணலை. எனக்கு தொடர்ந்து அது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இன்ஜுரிஸ் நிறையா வந்துச்சு எனக்கு, கையில் இன்ஜுரி காலில் இன்ஜுரின்னு. சரி, எங்கள் வீட்டையும் கேட்டுக்கிட்டாங்க, சரி ஒரு இடைவேளை விடுவோம், சரி 6-7 மாதம் நம்ம வந்து எதையுமே யோசிக்க வேணாம், ட்ரைனிங் என்ஜாய் பண்ணுவோம், பசங்க நல்லா டீச் பண்ணுவோம். இப்போதைக்கு என்னோட இது நான் எதுவுமே பண்ணலை, மே முடிஞ்சோடனே அடுத்தடுத்த வேலைகளை உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
0: சரி, இப்போ உங்களை மாதிரியே வந்து உங்களுடைய மாணவர்களும் பல கின்னஸ் சாதனைகள் படைக்கலாம்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா?
1: என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பண்ணி ரெக்கார்ட்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ஒரு 20 பேர் பார்த்துட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நான் வந்து பஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறானா அவனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து அவனே ஒரு கின்னஸ் உலக சாதனைகள் ஆக்கியிருக்கேன். பிரேக்கிங் பண்ணியிருக்காங்க, என்னோட ஒய்ஃப் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாரும் யார் யார் டேலண்ட் இருக்கோ அவங்கள நான் பண்ண வச்சிருவேன்.
0: அதாவது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே வந்து இந்த டேக்வாண்டோ கலையில் ஈடுபட்டிருக்காங்க.
1: குடும்பமும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.
0: சரி, பயிற்சிகள், மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ சர்வதேச போட்டிகள், அதில் வந்து நீங்கள் ஏதாவது பங்கேற்கிறீங்களா, உங்களுடைய மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா?
1: இந்த டேக்வாண்டோ வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஓப்பன் சாம்பியன்ஷிப்ஸ் நடத்துவாங்க. ஸோ இது வந்து யார் வேணால் கலந்துக்கலாம். நான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து கொரியாவில் கலந்துட்டுருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியாவில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் கற்றுக்கும் போதும் நான் ஓப்பன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். இப்போ May 1, 2, 3 வந்து மலேசியா கோலாலம்பூரில் நடந்த இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப், இப்போ நம்ம பசங்க என்னோட பசங்க ஒரு 25 பேர் ட்ரெயின் பண்ணி கலந்துருக்காங்க.
2: அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 20 பேர் வின் பண்ணாங்க. 3 பேர் வந்து கோல்டு மெடல், 7 பேர் சில்வர் மெடல், 10 பேர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. இங்க மதுரையிலிருந்து இவ்வளவு பெரிய டீம் போய் இவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் வின் பண்ணணும்னு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம்.
1: எதனால இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ்க்கு கூட்டு போறோம்னா, டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கும். அந்த புதுசாக என்ன டெக்னாலஜி வருதோ மலேசியா கொரியால வந்து அங்கே இருக்கிற சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்போ பசங்க வந்து அந்த டெக்னாலஜியில் விளாடும் போது அவனுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த கேம் கற்றுக்கிறதுக்கு. இன்னொன்று, எல்லா கண்ட்ரீஸோட பிளேயரும் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும் போது ஆஸ் அ கோச்சாக நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பசங்களுமே இந்த கேம் வந்து நம்ம இங்கே இருக்கிற பசங்களுக்குள்ளே பார்த்துட்டு புதுசாக அந்த வெளிநாட்டு பசங்களோட ஃபைட் பண்ணும் போதோ ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ பார்க்கும் போது அவன் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆவான். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வெளிநாட்டு மேட்சஸ் கூட்டு போகிறதுக்கான ஒரு காரணமே மெயினாக. அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் போது இங்கே நடக்கிற ஸ்கூல் சாம்பியன்ஷிப்ஸில் வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஜெயிக்கிறான் தோக்குறான் இன்டர்நேஷனலில் அது பெருசு இல்லை, ஆனால் கற்றுக்கிறது வந்து நிறையா கற்றுக்குவான். அந்த நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் பசங்களை இங்கேருந்து நம்ம ஓப்பன் சாம்பியன்ஷிப்ஸ்க்கு கூட்டிகிட்டு
0: போகிறது. சரி, இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பு கலை கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ புதுசாக கற்றுக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை வந்து அவங்க கற்றுக்கணும். வேர்ல்டு போகிற சுச்சுவேஷனை பார்த்தா எதோ நடக்குது. நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது நான் சின்ன வயசாக இருக்கும் போது கனவுல கூட நினைக்காததெல்லாம் இப்போ நியூஸ் பேப்பரில் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. அப்போ சொசைட்டி வந்து மாறுது. அப்போ இதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்களும் அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ கண்டிப்பாக என்னென்னா ஏதாவது ஒரு தற்காப்பு கலை, இந்த தற்காப்பு கலை கற்றுக்கிறதுனால நான் போய் தடுத்து நின்று சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் அதெல்லாம் கிடையாது. மெயினாக வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போது எதுவுமே தெரியாமல் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போய் எழுதுறதும் படிச்சுட்டு போய் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான பாஸ் ஆறீங்க ஃபெயில் ஆறீங்க அது வேறு. ஆனால் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்ட்டை நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களோட ஃபிட்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து, உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆர்ட்டில். அது போக நான் சொன்ன மாதிரி உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நான் போகிறப்ப எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் இந்த பிள்ளைங்கெல்லாம் சொல்கிறீங்க, 5வது படிக்கிற பிள்ளை போயிட்டு ஒருத்தன் தூக்கிட்டு போனால் அது என்ன பண்ணும், பாவம், இதை கற்றுக்கிட்டா போய் அடிச்சிருமானா? அது எதுவுமே தெரியாமல் அது இருக்கிறதுக்கு அது

0: ரியாக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு சொல்லி கொடுப்போமே. அதான் நான் சொல்றேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தற்காவுக்கால என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களை ரொம்ப ஆக்டிவ் ஆகும், கான்பிடன்ட் ஆகும், கத்தவா செய்வாங்க. இன்னொன்னு நான் எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் சொல்றது என்னன்னா, என்ன வெளியில் நடந்தாலும் உங்க அப்பாட்டே அம்மாட்டே ஷேர் பண்ணுங்க. நான் அதான் சொல்றது, பெற்றோர்கள்ட்ட சொல்றது வந்து என்னன்னா, எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், அது இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே நான் பார்க்கறது என்னன்னா டிவி பார்ப்பாங்க இல்லை மொபைல் பார்ப்பாங்க, பிள்ளைங்க சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவராது பிள்ளைங்களை விளாடணும். நீங்க ஆஃபீஸ்ல நடந்தது பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல்ல நடக்கிறது உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும். கான்வர்சேஷன் வந்து ஹெல்த்தியான கான்வர்சேஷனா ஜாலியா இருக்கணும். நான் சின்ன வயசுல எங்க அப்பா எப்படி பேசணும் அந்த மாதிரி என் பையன் என் பொண்ணு வந்து என்கிட்ட பேசணும், அதுக்கான டைம் நான் கொடுக்கணும், அவங்கள கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கான அட்டென்ஷன் இருக்கணும், அவங்க இந்த ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே நான் கொடுக்கணும். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட் மூலமாக நம்ம கொண்டு வரலாம், ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வரலாம், ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரலாம். இன்னொன்று அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஒன்ஸ் விக்டிம் ஆகிட்டானாலும் அது ஓவர் கம் பண்ணி வரதுக்கான கான்ஃபிடென்ட்டும் இருக்கும், விக்டிமே ஆகாமல் கூட தப்பிச்சு வரதுக்கான கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். ரெண்டுமே வந்து இந்த தற்காப்பு கலையை கண்டிப்பாக கொடுக்கும்.
1: சரி, இப்போ இந்த விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் எப்படிலாம் உறுதுணையாக இருக்கணும் அதையும் சொல்லிவிடுங்க.
0: மெயினாக நான் சொல்கிறது பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா, விளையாட்டை விளையாட்டை பார்க்கணும், படிப்புல ஜெயிக்கிற மாதிரி இதுலயும் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு ஃபோர்ஸ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பையனுக்கு கொடுக்காதீங்க. பையன் வந்து ஜாலியா கத்துக்குவான், அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இங்க வர்றது, அவன் படிப்புல கெட்டியா இருப்பான், அப்ப இத வந்து அவன் ஜாலியா கத்துக்குவான், அப்ப அவனை வந்து நீ ஏன்டா இதுல தோக்குற. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தோத்துட்டாலே அவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான்னு கூட்டு போயிடுறாங்க. ஆனா அதோட அவனுக்கு பெனிஃபிட் நிறைய, அவன் ஜாலியா இருக்க, அவன் கத்துக்கிறான், அவனோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இது ஒரு ஸ்போர்ட்டா பாருங்க, அவனும் ஜெயிப்பான், அவனுக்கான டைமை கொடுக்கணும். பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம வேணாம்னு சொன்னா நம்ம மாத்தலாம், ஆனால் தோக்குறாங்கிறதுக்காக அவனை வந்து இதில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பசங்களை சேர்த்து விட்ருங்க, அவங்க ஜாலியாக கற்றுக்குவாங்க, விளாடுவாங்க, அவங்களுக்கான டைம் கொடுங்க, ஜெயிச்சா பாராட்டுங்க, தோத்தா திரும்ப தட்டி கொடுத்து அவனுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க. இந்த கேமில் கண்டிப்பாக அவனே ஜெயிச்சிருவான் ஒரு நாள். பசங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேமை அவனை கொடுங்க, அதே மாதிரி இந்த கேமில் ஜெயிச்சே ஆனுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பசங்களுக்கு கொடுத்துறாதீங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதாவது இந்த டேக்வோண்டா பயிற்சிகள் பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது ஒரு தற்காப்பு கலை, இதை ஏன் மாணவர்கள் கற்றுக்கணும், இதனால் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை கூறியதற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: மென்மையான மெட்டுக்களால்

நேரம் இரவு 9:15. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றில் தவளவிடும் நிகழ்ச்சி இது, காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேயர்கள், உங்கள் மனம் விரும்பிய பாடலையும் கேட்டு ரசிக்க நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷவாணி, சின்ன சக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் எழுதி அனுப்பும்போது ரெண்டையும் தனித்தனி லெட்டர்ஸில் எழுதி அனுப்புங்க. இப்போது இன்றைய நேயர் முதல் நேயராக யார், யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மதுரை உசிலம்பட்டியிலேருந்து கவிதா அவருடைய விருப்பத்திற்காக தான் முதல் பாடல் மேட்டுக்குடி படத்திலிருந்து. இது அவர்களுக்காகவும், கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: முதல் பாடலே ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம், மதுரை உசிலம்பட்டி கவிதா அவருடைய விருப்பத்திற்காக. தொடர்ந்து அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்திற்காக கேட்க போகிறோம் அப்படின்னா, வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் அங்கேருந்து கேட்டிருக்காங்க அஸ்ரீத் பௌஷ்யா சக்தி ஜனார்த்தன். இவருடைய விருப்பத்திற்காக தான் இப்போ நம்ம பாட்டு கேட்க போகிறோம். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற படத்திலிருந்து, இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் பாட

நேரம் இரவு 9:26. நாம் இணைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த லெட்டரில் நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. தொடர்ந்து அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அங்கேருந்து செந்தில் குமரன் அவருடைய விருப்ப பாடல் தான். இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வருகின்றது. தென்றல் திரைப்படத்திலிருந்து

நேரம் 9:32 நாம் எழுந்திருக்கின்றோம். இது காற்றில் விரையும் கடித மலர்கள். தொடர்ந்து அடுத்து ஒரு விருப்ப பாடல், யாருடைய விருப்பத்திற்காக அப்படின்னா மதுரை வண்டியூர் அங்கிருந்து சண்முகம் அவருடைய விருப்பத்திற்காக தான் இப்போ பாடல் ஒலிக்கின்றது. ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக, இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

9:38 ஆயிட்டிருக்கு. நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவழ விடும் நிகழ்ச்சி இது, காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய பாடலும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆவலாக இருக்கலாம். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க எழுதி அனுப்பலாம். அடுத்து யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, இன்றும் அன்புடன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு தேனி சிலமலை விசி பிச்சைமணி பி புஷ்பம். அவருடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலுக்கி இருக்கின்றது. காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து இதோ அவருக்காகவும், நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:43 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு விருப்ப பாடல், யாரோட விருப்ப அப்படின்னா கர்நாடகா மாநிலம்லேருந்து சின்ன திருப்பதி. கரெக்டாக அவங்க வந்து எழுதுன தெரியல. ஓகே, சின்ன திருப்பதி வில்லேஜ் அங்கே வந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் இவங்களுடைய விருப்பத்திற்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

சேடகவி. இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

அன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்.

நேரம் இரவு 9:51 ஆயிற்றுக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்து யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவருடைய விருப்பத்திற்காக தான் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ

0: ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்
1: அக்கா?

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம் இன்பத்தென்றலாய் சூப்பர் ஹிட் சாங்ஸ் கூட காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே, இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பட்டுச்சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, இது பட்டுச்சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல நான் உங்கள் அன்பின் ரவிசங்கர். இன்னைக்கு பட்டுச்சிறகுல கதை கேட்க போறோம். அதோட பாடல்கள்ல கதையும் கேட்க போறோம். இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில முதல்ல ஒரு சின்ன கதை. நிறுத்தமே இல்லாத இடத்துல போறப்ப கண்டக்டரோட விசில் சத்தம் கேட்டு காரணமே புரியாம அவசரமா பிரேக் அழுத்தினாரு டிரைவர். 1 ரூபா தானே, நாளைக்கு வாங்கிக்க கூடாதா அப்படின்னு பரிதாபமா கேட்ட அந்த மூதாட்டி மேல கண்டக்டர் பாயாத குறையா, ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபா பாக்கி வச்சுட்டு போனீங்கன்னா என் பொழப்பு என்ன ஆறது, முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டிய இறக்கி விட்டுட்டு பஸ் கிளப்பிட்டாரு கண்டக்டர். டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்ப அவர் வீடு மட்டும் இருள மூழ்கி கிடந்தது. ஏமா இப்படி லைட்டு கூட போடாம அப்படின்னு மனைவி அதட்டினாரு. கையில மெழுகுவர்த்தியோட வந்த அவரோட மனைவி, கரண்ட் பில்லு கட்ட கடைசி நாளாம், கடைசி நாள்ல பில்ல கட்ட சொல்லி பணம் கொடுத்துட்டு போயிட்டீங்க, 1 ரூபா கம்மியா இருந்துச்சு, பில் கட்ட போனப்ப 1 ரூபா கம்மியா இருக்குன்னு கடைசி நேரத்துல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, 1 ரூபா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதானே கேட்டதுக்கு அவர் என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு அவங்க மனைவி எரிச்சலோட சொன்னப்பதான் அந்த கண்டக்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாராம். நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டுட்டு மறுபடியும் கதை கேட்கலாமா?
2: அன்புள்ள அப்பா,
3: என்னப்பா
2: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
3: அப்பப்பா புல்லாத பெண்ணப்பா.
2: அன்புள்ள அப்பா,
3: என்னப்பா
2: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
3: அப்பப்பா.

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: பட்டுச்சிறைகள. அடுத்ததா ஒரு சின்ன கதை. சாமி, போன வாரம் வந்தப்ப தரிசனம் முடிஞ்சதும் கிளம்பட்டுமான்னு உத்தரவு கேட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு தான் உத்தரவு கொடுத்தீங்க. அதனால ரயிலை பிடிக்க முடியல. அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த ரயில் விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னு. என் உயிரை காப்பாத்திட்டீங்க சாமி அப்படின்னு அந்த பக்தர் பெருமூச்சு விட்டார். தன்னை நமஸ்கரிச்சுட்டு எழுந்த பக்தரை பார்த்து அந்த மகானோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை. ஓ, ஒருத்தன் உயிரை காப்பாத்திட்டதா சந்தோஷப்படுறியே, அந்த விபத்துல பல உயிர்கள் போச்சே, அதை பத்தி உனக்கு கவலையோ வருத்தமோ வரலையே அப்படின்னு தன்னோட பக்தனுக்கு பக்குவம் வராததை எண்ணி அவர் உதிர்த்த புன்னகை தான் அது அப்படின்னு அந்த பக்தனுக்கு புரியவே இல்லை. பட்டுச்சிறகுல ஒரு பாடலுக்கு பின்னாடி மீண்டும் கதை கேட்கலாம்.
1: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
2: நரி கதை.
1: ஐயா, அத சொல்ல
2: இறங்கு, முதல்ல கீழே உட்கார்.
1: சரி, சொல்லு.
2: நரி கதை தானே?
1: ஆமா.

0: கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிறச்சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற,
1: நீ அழுத,
0: நான் புலி சிங்கம் மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி,
0: இங்க வா
1: சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது.

0: கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்ட ஓடி போச்சு.
1: நிலவு தூங்கும் நேரத்தில் நினைவை தாளாட்டும் இது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கதை கேட்குறோம், கதையோட கதை சொல்ற பாடலும் கேட்குறோம். அடுத்ததா ஒரு கதை. நாட்டில் மனிதாபிமானம் யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் சுயநலம் தான் பெருசா இருக்கு அப்படின்னு மனைவி கிட்ட வருத்தப்பட்டாரு கணவர். என்னங்காச்சு, ஏன் இப்படி அப்படின்னு மனைவி கேட்க, வர்ற வழியில ஒரு பெரிய விபத்து, ஆட்டோ டிரைவர் ஸ்பாட்லயே இறந்துட்டாரு, உள்ள ஒரு பெரியவர் அடிபட்டு கிடக்கிறாரு, அவர் மனைவிக்கும் நல்ல அடி, ஐயோ யாராவது வந்து உதவி செய்யுங்களேன் அப்படின்னு பரிதாபமா அந்த அம்மா கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தராவது உதவிக்கு போகணுமே, அத்தனை பேத்துக்கும் பயம் அவசரம், அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வேலைதான் முக்கியம், எல்லாம் சுயநலம் பிடிச்ச ஜனங்க அப்படின்னு கணவர் சொல்ல, சரிங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு மனைவி கேட்டாங்க. என்ன பண்றதா, என்ன கேக்குற நீ, அங்க என்ன என் மாமனாரா மேனேஜரா இருக்காரு, டயத்துக்கு ஆபீஸ் போகலைனா சீட்டை கிழிச்சிட மாட்டாரு தெரியும்ல அப்படின்னு கணவர் பதில் சொன்னார். பட்டுச்சிறகுல கதை கேட்டுட்டோம், பாட்டை கேட்டலாமா?

0: காட்டு பக்கம் வந்தானா, கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானாம்.
1: பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில பாட்டு கேட்கிறோம், பாட்டோட கதையும் கேட்கிறோம். அடுத்ததா ஒரு சின்ன கதை. இங்கே நாங்களே ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாம காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இவரோட அண்ணன் தஞ்சாவூர்ல ஜவுளி கடை சொந்த வீடுன்னு வசதியா இருக்காரு. எங்க மாமியார் என்னடனா அவர்கிட்ட போய் இருக்கலாம்ல, எங்களுக்கு பாரமா இங்கேயே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட புலம்புனாங்க சாந்தி. பக்கத்து வீட்டுக்காரங்க தற்செயல சாந்தியோட மாமியார கோவில பார்த்தாங்க. அவங்க கிட்டே இதை கேட்டுட்டாங்க. ஏமா, உங்க பெரிய பையனும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காரு, அங்க போனா நீங்க மகாராணி மாதிரி இருக்கலாம்ல, இங்க எதுக்கு இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாந்தியோட மாமியார் சொன்னாங்க, என்னமா செய்ய, இங்க சின்னவன் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற சூழல்ல என்னால எப்படி அங்க போய் நல்ல சோறு சாப்பிட முடியும் சொல்லு. அதான் கஷ்டத்தோட கஷ்டமா இவனோடவே இருக்கேன். நான் இங்க இருக்கிறதுனால பெரியவனும் என் செலவுக்குன்னு மாசம் மாசம் பணம் கொடுக்கறான். அது என் சின்னவனுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கு அப்படின்னு கண்கள் கசிய சொன்னாங்க சாந்தியோட மாமியார். இமயத்தை விட இன்னும் ஒரு படி உயர்ந்தது தாய்மை தானே. பட்டுச்சிறகுல கதை கேட்டோம், கதை சொல்ற பாடலை கேட்கலாமா?

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று வந்தவர் எல்லாம் பார்க்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத் தோழிகள்.

மகரித யானை பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிக மனித மணினி புலிகளின் பலம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தாதகிட தகஜழு தயானையின் பலம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜழு தகதிமி தக தோளில் மலையை தூக்கிய வீரர் வந்தார். வீரமபமகரிக கிடிகளை கையில் பிடி

ஒரு கண்ணால் பார்த்து நின்றான், சீதையை ஒரு கண்ணால் பார்த்து நின்றான், மறுமுடியில் வில்லெடுத்து அம்பு தொடுத்தான். படபட படபட படபட படபட ஒலியுடன் முறிந்தது சிவதனுக்கு, அந்த ஒலியுடன் சிரித்தது அவள் மனசு. ஜெய ஜெயராமா சீதை ராமா, ஜெய ஜெயராமா சீதை ராமா, தசரத ராமா ஜனகன் மாமா.

உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் பொழுதில் உங்கள் செவிக்கு அருகே சிங்கார ரீங்காரமாய் இது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கதையும் பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சின்ன கதை. சார், 10,000 ரூபாய்க்கு செக்கு மாத்திட்டு போனேன். வீட்டுல போய் எண்ணி பார்த்தா 100 ரூபா அப்படின்னு ராமசாமி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் மேனேஜர் சத்தம் போட்டாரு. பணத்தை வாங்கினதும் கவுண்டர்லயே எண்ணி பார்க்கணும் சார். வீட்டுக்கு போய் சவகாசமா எண்ணுவீங்களா? உங்களுக்காக தான் நாங்க பெருசா போர்டு போட்டு மாட்டி வச்சிருக்கோம். வாங்கின பணத்தை கவுண்டர்லயே எண்ணி பாருங்கன்னு. படிச்சவங்களா இருக்கீங்க, பண்ற தப்பு

0: தெரியாதா அப்படின்னு வங்கி ஊழியர் சத்தம் போட்டாரு ராமசாமியை. சாரி சார், இங்கேயே எண்ணாதது ஏன் தப்பு தான், இந்தாங்க அதிகப்படியான அந்த 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு போனாரு ராமசாமி. பட்டுச்சிறுகுல பாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கதை கேட்கலாம்.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது இடைத்தலைக்கு தெய்வமான கலைமகளை கும்பிடுறோம்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே,
1: ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க.
0: மனைவிமார்களே, உங்க மனைவிமார்களே, இப்பொழுது இசைக்கலைக்கு தெய்வமான கலைமகளை கும்பிடுறோம்.
2: ஆமா ஆமா.

0: உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதை கேட்டு வளர்ந்ததான் நம்ம நாடு. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்?
1: எனக்கு தெரியாது.
0: இவ்வளவு ஏன்? நம்ம சிவாஜி கூட
1: மராட்டிய மன்னரா?
0: அவரும் கதை கேட்டனாலதான் இன்னைக்கு சரித்திரமா விளங்குற. அவர் ஹீரோன்னா நான் ஒரு வில்லன்.
1: வில்லனா?
0: தச்சு வேலை செய்பவன் தச்சன், கணக்கு வேலை செய்பவன் கணக்கன், வில்லை எடுத்தவன் வில்லன்.
1: அப்படி பார்த்தா ராமாயணத்துல வர்ற ராமன் வில்லனா?
2: அடுத்த நிகழ்ச்சிக்கு நீ வர வேண்டாம். எங்கேயாவது சித்தாள் வேலைக்கு போ. நான் எவ்வளவு சிரமப்பட்டு அஞ்சு முட்டாள ஒண்ணு சேர்த்து ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். நீ கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வந்து செட்டப்பை கணச்சிருவ போல இருக்கிற.

0: அண்ணே, இது நாங்களே நடத்துற நிகழ்ச்சி, ரூபாய் யாரும் தரமாட்டாங்க.
1: நீ அறிவு கட்டவன, அதுக்கு மேல தெரியாம முழிக்கிறண்டா. நீ ரொம்ப பேசுற, தொழில மண்ண போட்டுக்காத.
2: சிதி சிதி, ஒட்டி எடுத்துட்டு முன்னாடி வாடா. இது என்ன அநியாயமா இருக்குது? அருமனியா போட்டி அவன் வச்சுட்டு சுதிய ஏங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தர் எல்லாரும் ஒரே சுதியில வாசிக்கணும்னு சொன்னனால ஏயா ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு சுதி வச்சுட்டா நான் வேண்டாம் இருக்குது. நீ ரெண்டரை வச்சுக்கோ.
3: சரி,
2: நீ மூணு போடு. சரிண்ணா, மூன்றேன்னு ஒரு சுதி இருக்கு, உனக்கு தெரியுமா?
3: தெரியாதுண்ணா.
2: அப்ப நீ அதை வாசி. நீ ஒன்றை ஒன்னே முக்கா வச்சுக்க, அதுக்கு மேல நீ தாங்க மாட்டேன். நீ முடிஞ்சா வச்சுக்க, இல்லாட்டி விட்டு.
4: நீங்க எப்படி பண்ணாலும் நான் அதுக்கு சேர்ந்து வாசிக்கிறேன்.
2: இந்த நீ ரொம்ப சரியா வாசிக்கிற, அடுத்த நேரத்துக்கு நீயும் வரமாட்டேன். கதைக்கு போவோம். மகாஜனங்களே, எங்க ஊர்ல சுருட்டு சுருளி நாத்தம் ஒருத்தர் இருந்தா.
3: சரி,
2: அவர் ஜெர்மன் துறைக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா. அவருக்கு போயிலைய சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டி சுருட்டி செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கி பிரைவேட் செக்ரட்டரி அவன்
3: ஆயிட்டா.
2: அந்த ஜெர்மன்காரர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு புறப்படுறதுக்காக கப்பல் ஏறும் போது கப்பல் மாதிரி இருந்த வீட்டையும் காரையும் தோட்டத்தையும் வீட்டில் இருக்கிற நாயவும் தோட்டத்தில் இருக்கிற பேயவும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்.
3: ஓஹோ,
2: அந்த சுருளி நாத்துக்கு ஒரு தெய்வ மகன் பிறந்தான். அது பிறந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். குழந்தை இப்படி பிறந்தது, இப்படி கைய வச்சுக்கிட்டா.
3: அறிவு கட்டவனே,
2: ஹிட்லர் மியூசியோடு பிறந்தது.
3: ஆச்சரியமா பாக்குறீங்க
2: அண்ணா? இங்கிலீஷ் பேசுறேன்னா நான் ஏன் இங்கிலீஷ் பேசுறேன்? எனக்கு தெரியாது. தெரியாதது எதுவோ அதுலதான் நாம முன்னுக்கு வர முடியும்.
3: புல்லரிக்கணும்.
2: அறிக்கட்டும் அறிக்கட்டும்.
5: ஹிட்லர் மீசை.

பாத்தியா, இவன் ராவெல்லாம் முழிக்கிறான், பகல் எல்லாம் தூங்குறான். இந்த 25 பரிமிட்டு வந்தாலும் வந்தது, இவன் இப்படி ஆயிப்புட்டானே. எந்திரா,

0: ஜனங்களே, இன்னொரு அதிசயம், அந்த குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையவும் மூடிக்கிட்டே பிறந்தது.
1: அப்படியா?
0: ஒரு கையில ஐரப்பர், இன்னொரு கையில பென்சில்.
1: அம்மா முழுங்கிட்டாங்களா?
0: இல்லடா, கடவுள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். ஆனா அந்த குழந்தை அந்த அழி ரப்பரை தூக்கி கடாச்சிருச்சு.
1: ஏன்னு
0: தப்பா எழுதுனாத்தான அழி ரப்பர் தேவை.
1: அண்ணே துல்லரிக்குதுன்னு
0: போர் வந்தா போத்திக்கிறா, கண்ணுக்குட்டி மேஞ்சிட போகுது.
2: தோட்டம் எல்லாம்

0: காலத்துல வட்டிக்கடையில வட்டிக்கு வட்டி வளர்ற மாதிரி தொட்டியில படுத்திருந்த இவர் குதிரையில் துள்ளி திரியிற வாலிபனா வெளியே வந்தாரு. ஏழாவது வயசுல எட்டாம் கிளாஸ் படிச்சார், பன்னெண்டாவது வயசுல பதிமூணாம் கிளாஸ் படிச்சார்.
1: பதிமூணாம் கிளாஸா? அப்படின்னு ஒண்ணு இல்லையே.
0: இவர் படிச்ச பள்ளிக்கூடத்துல இருந்தது இந்த சைடுல கட்டியிருந்தாங்க. இந்த சைடுல சைபர் கிளாஸ் வட்டமா ஒண்ணு கட்டியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியாது.
0: அந்த கிளாஸ்ல சைபர் மார்க் வாங்கினா தான் பார்.
1: அப்படியா?
0: எல்லாரும் ஏ பின்னு தானே ஆரம்பிப்பாங்க.
1: ஆமா.
0: ஆனா இவர் எடுத்த எடுப்புலயே பி ஏ அப்படின்னு மாத்திட்டார்.
2: அவருக்குதான் படிப்பு வாசனையே கிடையாது.
0: நான் உனக்கு அப்பவே சொல்லிருக்கேன், இனிமே வாய திறந்த வெளியில கொண்டு போய் விட்டுட்டு போயிருவாமா.
3: அண்ணே, இதை கேட்கும் போது எனக்கு புள்ளரிக்குதுங்க.
0: சாம்பளை தடவிட்டு கிணத்துல விழுடா.
2: அடுத்த கச்சேரிக்கு
0: வந்தா பாப்பா, வரலைன்னா போட்டியை குறைச்சிக்கிறோம்
4: என்னைக்கு.

0: அவரோட பெருமையை இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவருடைய குணம், அவருடைய மனம்
1: சொல்லவே இல்லடா, அதான் வில்லுப்பாட்டு.
0: ஆமா, அவரோட காலம், அவரோட முக பாவனை.

0: வாங்க வாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இப்படித்தான் நடக்குது. போடுங்க.
1: இதயம் வருடும் இதமான ராகங்களோடு இது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கதையும் பாட்டுல கதை சொல்ற பாடலும் கேக்குறோம். அடுத்ததா ஒரு சின்ன கதை. போ பாட்டி, உனக்கு காஃபி போடவே தெரியல, கசக்குது, அம்மா போட்டாதான் காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு பேரன் ரமேஷ் சொன்னதுமே பாட்டிக்கு முகம் சுண்டிருச்சு. மறுநாள்ல இருந்து பாட்டி அதிகாலையில எந்திருக்கிறதே இல்லை. மருமக விமலாதான் காஃபி போடுறாங்க. அன்னைக்கு ரமேஷ்ட அவன் அக்கா கேட்டா, பாவம்டா பாட்டி, அவங்க மனசு நோகுற மாதிரி அன்னைக்கு ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு ரமேஷ் சொன்னா, பாட்டி பாவம்க்கா, நமக்காக தினமும் காலையில சீக்கிரமே எந்திரிச்சு காஃபி போடுறாங்க. வேணாம்னு சொன்னாலும் பாட்டி கேட்கவே மாட்டேன்றாங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்ப பாரு, காலையில பாட்டிக்கு ரெஸ்ட். பேரனும் பேத்தியும் பேசிக்கிறத உள்ள இருந்து கேட்ட பாட்டிக்கு பேர மேல இருந்த வருத்தம் பறந்தே போயிருச்சு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கதை சொல்ற பாடலுக்கு அப்புறம் மறுபடியும் கதை கேட்கலாம்.

동감해당 조력.

கண்ணுறங்கும் வேளையில் காற்றோடு கலந்து காதோரமாய் இது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகுல அடுத்ததா ஒரு சின்ன கதை. எதிர்காலத்துல சைக்கிளை மிதிக்க முடியாம மிதிச்சுக்கிட்டு வந்த ராஜாவோட மாமா ராஜாவை பார்த்ததும் நின்னாரு. ஏண்டா ராஜா, நீ சென்னைக்கு போய் சினிமாவுல பெரிய டைரக்டர் ஆக போறேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னியாமே, சினிமாவுல நுழைஞ்சு முட்டி மோதி ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பேசாம உங்க அப்பா கூடவே கடைய பாத்துக்கிட்டா பேர்ல மட்டும் இல்ல நிஜமாவே ராஜா மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னாரு ராஜாவோட மாமா. அதுக்கு ராஜா பதில் சொன்னா, அது இருக்கட்டும் மாமா, வடக்கு பக்கம் போனா சைக்கிளை மிதிக்க சுலபமா இருக்கும்ல, அதை விட்டுட்டு ஏன் தெற்கு பக்கம் போறீங்க? ஏண்டா தெற்கு பக்கம் தானடா நம்ம தோட்டம் இருக்கு, வடக்க போய் என்ன பண்ண அப்படின்னாரு மாமா. அதைத்தான் மாமா நானும் சொல்கிறேன், நாம் போக போகிற இடத்துக்கு கஷ்டப்பட்டு தான் போகணும்.

இரவை தாளாட்டும் இனிய கீதங்களோடு இது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில நிறைவா ஒரு கதை. காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்க எழுந்துக்கிட்டா சக்தி. வாசல் தெளிச்சு கோலம் போட்டு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே காஃபி கலந்து பிளாஸ்கில் வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சு காய்கறி நறுக்கி சமையலை கவனித்தபடி பிள்ளைங்களை எழுப்பி பல் தேய்ச்சி குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாட்டி ஸ்கூல் வேனில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு கணவருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பி ராத்திரி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்த வேலைகளுக்கு இடையில சக்தியும் சக்தியோட கணவரும் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி டிவியில ஒளிபரப்பாக எல்லாருமே ஆர்வத்தோட பார்த்தாங்க. சக்தி கிட்ட நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல தொகுப்பாளினி கேட்டாங்க, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு சக்தி சொன்னாங்க, இல்லங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபா, வீட்டுல சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு.

பாட்டி சொல்ற கதைகள் மாதிரி பாட்டுல சொல்லக்கூடிய கதைகளை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. காதுகளுக்கு இனிமையா காற்றோடு கானம் பாடி சென்றது இன்றைய பட்டுச்சிறகு. மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பின் ரவிசங்கர்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நாளை ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன.

நாளை காலை மணி 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டில்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ஓரியூர் சேயுமானர்

இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் ஓரியூர் சேயுமானர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு, வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்திச் சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். 10:30 ஒரு படப்பாடல்கள். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில் வெற்றி படிக்கட்டுகள், பட்டய கணக்காளர் ஆகும் வழிமுறைகள் குறித்து வழிகாட்டுகிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். 2:30 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 சேவை செய்திகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். இதில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 9:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 9:05 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும்.

பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1000 ரூபாய் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். இதயத்தின் இரவுகளில் ஒளிரும் மின் தீபமாய் இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:16 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலைக்கோயில் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது.

பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். இதோ பாடல் ஒலிக்கின்றது எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இவர்களது குரல்களில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நினைவுகளின் நரம்புகளில் ஓடும் இசையாய் இது தேனும் பாலும். நேரம் இரவு 11:23. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாவ மன்னிப்பு. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:28. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. தென்றலின் தோளில் சாய்ந்து நடக்கும் மழலைகளின் மென்மையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதய கமலம் திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 11:34. காலம் கூட மெதுவாய் நடக்கும் இரவின் மௌனமாய், இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்துக்காக கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா. இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:40. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நெஞ்சின் ஆழத்தில் கரையும் நிலவின் ஒளியாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அடுத்த வீட்டு பெண். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் பி ஆதிநாராயண ராவ். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள். பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் மறந்து போன கனவுகளுக்கு சிறகு முளைக்கும் நேரம் இது. ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக வர காத்திருக்கிறது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடலை பாடியிருக்கிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:46.

நேரம் இரவு 11:50. உள்ளம் உச்சரிக்கும் இனிய மொழியா மௌனத்தின் சாயலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

காற்றின் நினைவலைகளாய் ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கொடிமலர் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். நேரம் இரவு 11:59. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4. காற்றின் மொழி.

வசதி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் போயா, பாதை தவறாமல் பண்பு

திட்டம் நீங்காத ரீங்காரம்.

உடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேற்று

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: போடுறு தப்பு தாளம் தானா?
1: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்மா,
1: என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்மா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியமா.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: ஆட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 28 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர்.

தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர். குறள் எண் 266 அதிகாரம் தவம்.

நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று உலக காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ஓரியூர் செய்யுமானவர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்க்கும், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல் ஒலிக்கும், 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் விருதுநகர் ஜெயசேகர் அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 வெற்றி படிக்கட்டுகள் பட்டய கணக்காளர் ஆகும் வழிமுறைகள் குறித்து வழிகாட்டுகிறார் பட்டய கணக்காளர் பி அஜித்குமார் அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடரும், பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும், படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி, 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு கேட்கலாம் வழங்க காத்திருக்கிறார் எஸ் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு.

வரும் 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரம் கேட்டீர்கள். நேரம் காலை 5 மணி.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:14. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.